மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: மனதை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தி எண்ணங்களுக்கு வலிமையேற்றி செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியும் நிச்சயமான வெற்றியை மனிதனுக்கு கொடுக்கும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்க.

சேர்ந்து அகற்றிட்டாலே மன தூய்மை உண்டாகும். எனது என்பதும் பொய், யான் என்பதும் பொய்னு சொல்றாரு தாயுமானவர். தொடர்ச்சியான ஒரே எண்ணம் யார்கிட்ட இருக்குதோ அதுதான் தியானம், தவம். அதாவது மனசை சிதற விடாம ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு குணம். ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் வளர வளர அதிகமான அறிவை பெறலாம், கூடவே அன்பையும் அமைதியையும் பெறலாம். ஏன் அப்படின்னா, இந்த வழிதான் அறிவை பெறுவதற்கான ஒரே வழி. மனிதன் தனக்கென நிர்ணயித்து கொண்ட ஒரு லட்சியத்தின் மீது மன ஒருமைப்பாட்டோடு அதனை அடைய முயற்சிக்க வேண்டும். இததான் உளவியலாளர்கள் சொல்றாங்க. ஆக மன ஒருமைப்பாடு அப்படின்றது மனித வாழ்க்கையோட உயர்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் இன்பத்துக்கும் அடிப்படையான ஒண்ணு. வாழ்க்கையில ஒரு தெளிவான குறிக்கோளை நிர்ணயிக்கிறதுக்கும், அந்த மாதிரி நிர்ணயம் பண்ண குறிக்கோளை சிக்கல் இல்லாம இடையூறு இல்லாம அடையிறதுக்கும், அன்பும் அமைதியும் நமக்குள்ள சுடர் விட்டு ஒளி வீசவும் இந்த மன ஒருமைப்பாடு, தியானம், தவம் பெரிய உதவிகரமா இருக்கும். மனம் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்க்கை தர உயர்வு. அன்பும் அமைதியும் கொண்ட மனம்தான் எதையும் சாதிக்க உதவும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் எதுகடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நானுடைமை, அதிகாரம் 102, குறள் எண் 1012. உன்னுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல, நானுடைமை மாந்தர் சிறப்பு. உணவு முடையும் எஞ்சி நிற்கும் மற்றவையும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. மக்களின் சிறப்பியல்பாக விளங்குவது நானுடைமையே. அதாவது உணவு, உடை போன்ற அனைத்தும் எல்லோருக்கும் பொதுவான தேவைகளாக அமைகிறது. ஆனால் சிறப்புக்குரிய தேவையாக இருப்பது பிறரால் பழிக்கப்படும் செயல்களை தவிர்த்து வாழக்கூடிய நானுடைமை எனும் குணம்தான். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான மகாபாரத நிகழ்வு ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? அயோத்தி மன்னர் தசரதன் தன்னுடைய மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு பண்றாரு. அதை கேள்விப்பட்ட கொடுங்குணம் படைத்த கூணி எனும் மந்தாரை தன்னுடைய மயக்க போதனையால் பரதனின் தாய் கைகேயியை ஏவி விடுறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு வரம் கொடுக்கணும்ல, அந்த வரத்தின்படி உன்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும் அப்படின்ற வரத்தை கேள்வி சொல்லி கொடுக்கறாங்க. அதன்படி தன்னுடைய 2 வரங்களையும் பயன்படுத்தி ராமன் காடு செல்லவும் பரதன் நாடாளவும் வழிவகை செஞ்சிட்டாங்க. மகனுடைய பிரிவால் அயோத்தி மன்னர் தசரதன் விண்ணுலகம் புகுந்தார். அந்த நேரத்தில் பரதன் கேகய நாட்டிலிருந்து அயோத்தி நாட்டிற்கு வருகிறார். வந்த உடனே பரதனுடைய தாய் சொல்றாங்க, என்னுடைய வரத்தின் மூலம்தான் ராமன் காடாளவும் நீ நாடாளவும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. அதை கேட்டதும் பரதன் ரொம்பவே வேதனைப்படுறாரு. உங்களுக்கு மகனா பிறந்ததுக்காக நான் ரொம்பவே வேதனை அடைகிறேன், இனி உங்க முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிட்டு ராமனின் தாய் கோசலைய சந்திக்க போறாங்க. அவங்க கிட்ட ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு தமையன் ராமனை எப்படியாவது நாட்டிற்கு அழைத்து வந்து முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்வேன், இல்லை என்றால் அவருடனே தங்கி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. காட்டுக்குள்ள போய் ராமனை சந்திக்கிறாரு. அவரை மறுபடியும் நாடாள கூப்பிடுறாரு. ஆனா தந்தைக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் வர மறுத்துட்டாரு. அப்போ அவருடைய அந்த பாதபடிகளை எடுத்துட்டு வந்து ஒரு துறவிய போல தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவருக்காக காத்திருந்து பூஜித்து வாழ்ந்துட்டு வந்தாரு. இந்த ஒரு நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பிறர் பழிக்குமாறு செயல்களை ஒரு நாளும் செய்யாது வாழ்வதே சிறப்பு. அந்த ஒரு கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியாவும் நமக்கு உணர்த்துறாரு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதான். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இந்த கதை பகுதியில ஒரு புராண கதை தான் தெரிஞ்சுக்க போறோம். அம்பரிசன் அப்படின்ற மன்னர் திருமாலுடைய தீவிர பக்தர். ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்து துவாரதசி ஆரம்பித்ததும் பிறருக்கு உணவு கொடுத்து தானும் உணவு உண்டு தன்னுடைய விரதத்தை முடிப்பது அவருடைய வழக்கம். இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு முறை அவருடைய ஏகாதசி விரதம் முடிந்து பிறருக்கு உணவு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் துர்வாசி முனிவர் அவருடைய அரண்மனைக்கு வர்றாரு. இந்த துர்வாசி முனிவர் கடுமையான கோபம் கொண்டவர். அவருடைய கோபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் நபர்கள் இருந்தனர். அவரை கண்டாலே பயம் கலந்த மரியாதை எல்லோருக்கும் இருக்கும். அதனால என்ன பண்றாரு, அம்பரிசன் மன்னர் அவரை உணவு அருந்த வருமாறு அன்போடு அழைக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீராடி விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவருக்காக காத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஏகாதசி முடிந்து துவாரதசி ஆரம்பிச்சதால முனிவர் இன்னும் வரல. இவருடைய விரதத்தை முடிக்க வேண்டிய சூழல். அவருக்காக காத்திருந்து காத்திருந்து தன்னுடைய குரு வசிஷ்ட முனிவர் கூறியது போல துளசி நீர் அருந்தி விரதத்தை முடித்து அவருக்காக காத்திருந்தார். இப்போ நீராடி விட்டு வந்த முனிவர் மன்னர் விரதம் முடித்திருப்பதை கண்டு மிகவும் கோபப்பட்டார். உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய ஜடையிலிருந்து சில முடிகளை எடுத்து அதனை சக்கராயுதமாக மாற்றி அவரை அழிக்கும்படி ஆணையிட்டார். அப்போ அது ஆயுதமா போகும்போது அந்த நேரத்துல திருமால் கிட்ட இருந்து சுதர்சன சக்கரம் உருவாகி இந்த முனிவர் அனுப்பின அந்த சக்கரத்தை அழித்தது மட்டுமல்லாமல் முனிவரையும் துரத்த ஆரம்பிக்குது. முனிவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவரை துரத்த ஆரம்பிக்குது. கடைசியா திருமால் கிட்டே வந்து நிக்கிறாரு. அப்போ திருமால் சொல்றாரு, என்னுடைய பக்தரை காக்கும் பொருட்டு உருவான சக்கரம், எனவே அம்பரிசனிடமே நீ சென்று மன்னிப்பு கேட்டால் ஒழிய உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. தன்னுடைய கோபத்தால இப்படி ஒரு விளைவு உண்டானத அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஆக மறுபடியும் அம்பரிசன் மன்னர் கிட்ட வந்து தன்னுடைய செயலுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறாரு. பெருந்தன்மையோட மன்னர் அவரை மன்னிச்சதுக்கு அப்புறமா அந்த சக்கரம் அவரை எதுவும் செய்யாம திருமால் கிட்டேயே போயிடுச்சு. இந்த புராண கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, நம்மை விட வலியவரிடம் கோபப்பட்டால் அது நம்மை பாதிக்கும், ஆனால் நம்மை விட மெலியவரிடம் கோபப்பட்டால் முந்தைய பாதிப்பை விட இது பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். தனி மனிதனின் முன்னேற்றத்திற்கு பெரிய தடைக்கல்லாக அமைவது இந்த கோபம்தான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. ஆயிரம் முறைக்கு மேல் தோல்வி கண்டு தன்னுடைய விடாமுயற்சியால் மின்சார விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் அல்வா எடிசன். அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடியதா இருக்கும். அதுல ஒரு விஷயத்தை தான் இந்த கதை பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். மின்சார விளக்கை கண்டுபிடித்த தன்னுடைய பெரிய சந்தோஷத்தை சக நண்பர்களுடனும் சக விஞ்ஞானிகளுடனும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்றாரு, தன்னுடைய ஆய்வகத்தின் மேல் மாடியில் அவங்க எல்லாரையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்போ எல்லாரும் கூடியிருக்காங்க. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு ஆய்வகத்துல இருக்கக்கூடிய மின்சார விளக்கை எடுத்துட்டு வர சொல்றாரு. அவரும் போய் அக்கறையா எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அந்த சந்திப்பு கூட்டத்துல நுழையும் போது அந்த அறையில் நுழைவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு கை தவறி கீழே விழுந்து விட்டது, உடைந்து நொறுங்கி விட்டது. பார்த்த எல்லா விஞ்ஞானிகளுக்கும் நண்பர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. எல்லாரும் எடிசனுடைய முகத்தை பாக்குறாங்க. ஆனா எடிசன் எந்த ஒரு சலனமும் இல்லாம கோபமும் இல்லாம தன்னுடைய உதவியாளரை பாக்குறாரு. உதவியாளர் படபடுத்து விறுவிறுத்து போயிட்டாரு. இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாரும் ஆர்வமா பார்க்கும்போது அந்த கூட்டத்தை பார்த்து கொஞ்ச நேரம் எல்லாரும் பொறுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அமைதியா இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆய்வகத்துக்கு போறாரு. புதிய மின்சார விளக்கை கண்டுபிடிச்சு அதே உதவியாளரை மறுபடியும் தன்னுடைய ஆய்வகத்துக்கு கூப்பிடுறாரு. இதை எடுத்துக்கிட்டு இப்போ நீ மேலறைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கையிலேயே கொடுத்து அனுப்புனத எல்லாரும் பார்த்துட்டு என்ன இவரு, யார் உடைச்சாங்களோ அவங்க கிட்டயே மறுபடியும் அந்த அரிய கண்டுபிடிப்ப கையில கொடுக்கறாரே அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்ப அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நபர் வந்து கேக்குறாரு, அதே உதவியாளரை நம்பி நீங்க எப்படி திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னு கேக்கும் போது அவர் என்ன சொன்னாரு தெரியுமா,

ஒரு மின்சார விளக்கு உடஞ்சிடுச்சுன்னா அதை என்னால மறுபடி உருவாக்க முடியும். ஆனா கோபத்தில் கடுமையான வார்த்தைகளால ஒரு நபருடைய மனசை உடைச்சிட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் சரி செய்யறது ரொம்பவே கடினம். கோபத்துல பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பல ஆண்டுகளா கட்டின உறவையும் உடைக்கலாம். ஆக எந்த சூழ்நிலையிலையும் கோபத்தை விட பொறுமையதான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட நம்மளுடைய கோபத்தை காட்ட முடியுமோ அந்த நபர்கிட்ட கோபத்தை அடக்குறது பெரிய விஷயம் கிடையாது. யாருக்கிட்ட நம்மளுடைய கோபத்தை காட்ட முடியுமோ அந்த நபர்கிட்ட தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாம பொறுமை காக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். பொருட்களை சரி செய்வது எளிது, உடைந்த மனதை சரி செய்வது கடினம். விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வாரம், புதிய நாள், புதிய கிழமை வந்து தொடங்கியிருக்கு. இந்த நாள், இந்த வாரம், இந்த கிழமை எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கினாலும் கேட்குறதுக்கு ஒரு பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றும் இன்னும் ஊருக்கு வந்து சேரல. நிறைய பேர் இன்னும் வெளியூர்களில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒவ்வொரு ஆளும் வந்து ஃபோட்டோக்களை வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் இங்கே வந்திருக்கோம், இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அனுப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும், எல்லாரும் நண்பர்கள் வந்து அங்கங்கே வந்து ஒவ்வொரு ஊராக வந்து போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்து வருவாங்க. வரட்டும், தாராளமாக சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும். அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். இன்னைக்கு 17/8/2026 காலை நேரம் 7:08 ஆயிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்காரங்களாக கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 32 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 41 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. ஒரு நாள் மட்டும் இருந்துச்சு, ஒரு நல்ல மழை, பயங்கரமான ஒரு மழையாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் மழையை நம்ம வந்து பார்க்கவில்லை. பார்ப்போம், திரும்ப வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அடைமழை வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. விருமாண்டி திரைப்படத்திலிருந்து நம்ம இளையராஜாயா இசையில் ஸ்ரேயா கோஷல் பாடிய ஒரு அழகான பாடல். எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால், நான் வந்து இசையில் மட்டும் செய்ய மாட்டேன்டா சுக்கா, நான் பாட்டிலையும் பண்ணுவேன் பக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம இளையராஜா ஐயாவே வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு பாடல் வரிகளை நம்ம இளையராஜா ஐயா எழுதி அவங்களே மெட்டமைச்சு அவங்க பாடினது கிடையாது, பாடினது ஸ்ரேயா கோஷல். அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சீனி, நான் 9 அன்றாடம் மீன் வெட்டுறேன். எனக்கு வயது வந்து அன்னைக்கு நிலையில் வந்து 8 இருக்கும். நாங்கள் பயிலங்கள் எல்லா பேரும் விளையாண்டு நிற்கிறோம். அதுவும் 64 பயில் ஒரு சாயங்காலம் 3 அளவில் விளையாண்டு கிடைக்க போகும்போது ஒரு எந்த விதமான காற்று கிடையாது, அமைதியான ஒரு தோற்றமாக தெரியுது. அந்த 3 பின்னால் வந்து ஒரு டக்குனு ஒரு இருள மாதிரி வந்துச்சு. அந்த இருட்டு வந்த உடனே வா ஏதோ ஏதோ நடக்க போதும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தூக்கும் போது ஒரு 12 அளவு இருக்கும். 12 மேலே ஒரு காற்று வீச ஆரம்பிக்குது. வீச ஆரம்பித்தா வந்து பயங்கரமான காற்று, எந்த விதமான தாக்கு பிடிக்க முடியாத பயங்கரமான காற்று. எங்கள் வீடு அப்படியே அங்கிட்டுக்கிட்டு ஆடுது. ஆடின உடனே அப்போ வந்து அங்கே எல்லா பெருமையும் வந்து முழிச்சுக்கிட்டு ஆகா வீட்டில் ஆடுது மேலே விழுந்துருமோனு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எங்கள் மாமா உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பேரும் உட்காந்துருக்கோம். அப்படியே அந்த காற்று அடித்து அடியில் வந்து அப்படியே எங்கள் வீடு வந்து கீழே உட்காந்துருக்கு. உட்கார போகுது, எங்கள் மாமா இணைஞ்சார் டக்குன்னு நின்றவர் இணைஞ்சவர் அங்கே கிடந்த ஒரு சட்டத்தை தூக்கி டக்குன்னு வச்ச உடனே அந்த சட்டத்தில் வந்து அந்த வீடு உட்காந்துருச்சு. உட்காந்த உடனே அப்படியே நாங்கள் அந்த அளவுலேயே உட்காந்துருக்க உள்ள போயிடலாம். எங்கள் தாய் மாமா வந்து இல்லைன்னு சொன்னான், அன்னைக்கிறாங்க உயிரோடு இல்லை. அந்த அளவில் எங்களை வந்து காப்பாற்றி விட்டவர் எங்கள் தாய் மாமா தான். காலையில் 6 ஆச்சு, வெள்ளம் ஓடி வந்து தன்சு கொடியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெள்ளம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, உணவு இல்லை, பட்டினியாக கிடக்கணும். எந்த விதமான உணவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அமைதியாக இப்போ அங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை. உட்காந்துருக்கோம், உட்காந்துருந்தோடனே அப்போ ஹெலிகாப்டர் அங்கேருந்து வருது. ஹெலிகாப்டர் வந்தவுடனே பன் உப்புமா இதுகளை எங்களுக்கு மேலேருந்து போடுறாங்க. போடும்போது வானாந்தர காட்டில் போட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல போடுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடுறாங்க. அந்த காற்று அடித்து முடிஞ்சு 3 பின்னால் நாங்கள் பட்டினியாகவே அந்த வாழ்க்கையை வந்து நினச்சி பார்க்க போகும்போது அந்த சாப்பாடாக தந்ததான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுதான் என்னுடைய நினைவில் இன்னமும் பதிஞ்சிருக்கு. 1964 நடந்த ஒரு சம்பவம் மட்டும் மனதில் பதிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நம்மளோட தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் யார் ஞாபகத்துக்கு வருவா? கிட்டத்தட்ட முக்காவாசி பேருக்கு வந்து தெரியும், பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாவே சங்கர் அவர்களை தான் வந்து சொல்லுவோம். இன்றைக்கி இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள், அவன் பிறந்தநாள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம், அவங்களோட பாடல்களும் வந்து கேட்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ நேரம் சரியாக 7:20 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் லோசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளுடைய வீடுகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் சிலிண்டர், அதாவது வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரில் இகேஓஎஸ்சி வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது உண்மை சரிபார்க்கும் ஒரு பணி, அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்கிறதுக்கு இப்போ நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க, இது வரைக்கும் வந்து பண்ணுங்க, பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது இன்னும் பண்ணி முடிக்க முடியலை, இன்னும் நிறைய பேருக்கு பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் இன்னும் டைம் வந்து கொடுக்குறோம். 23rd வரைக்கும் நேரம் வந்துருக்கு, அதாவது இந்த ஒரு வாரம் டைம் வந்து கொடுக்குறோம் சேர்த்து. அதனால் யார் யார் வந்து இன்னும் இகேஓஎஸ்சி வந்து பண்ணலை, உங்களோட அந்த உண்மை சரிபார்ப்பு பணி வந்து முடிக்கலையோ, நீங்கள் எல்லாம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்ன ஒரு கேஸ் வந்து வாங்குறீங்க, என்ன கம்பெனியோட கேஸ் வாங்குறீங்களோ அந்த கம்பெனியோட ஏஜென்சிக்கு நீங்கள் வந்து நேரடியாக வந்து போகலாம். அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சியில் போயிட்டு நீங்கள் உங்களோட எண்ணை வந்து கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களோட எண்ணுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துகிற எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும், அது சொல்லணும், அந்த டீட்டெயில் வந்து முடிகிற மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இந்த கேஸ் விற்கக்கூடிய அந்த கம்பெனிகளுக்குன்னு ஒவ்வொரு செயலி வந்துருக்கு, ஒரு ஆப் வந்துருக்கு, அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம நம்பரை கொடுத்து அந்த ஓடிபியெலாம் வந்து கொடுத்து நம்ம இந்த இகேஓஎஸ்சியை வந்து முடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் என்ன, அது சில பேரை நம்ம மறந்துடுவோம், மறந்ததுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு கேஸே வரல, என்ன நம்மளுக்கு சிலிண்டர் வந்து புக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளுக்குள்ளேயும் நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குட்டி விஷயந்தான், மறந்துடாமல் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. சங்கர் அவர்களின் இயக்கத்தில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், ஏ ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மென் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளோட ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல, ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுடைய ஒரு 10-15 பேர் வந்து நடைவேணமாக வந்து போயிட்டுருப்பாங்க ஒரு காவி கலர் உடையில். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இத்தனை பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அவங்க மத்திய பிரதேசத்துக்கு வந்து நடந்து போகிறாங்களாம். எது இங்கே நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மத்திய பிரதேசத்துக்கு, அவங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள், அந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் அங்கேருந்து பஸ்ஸில் இருந்த நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இங்கேருந்து மத்திய பிரதேசத்துக்கு வந்து நடக்கிறாங்க, எதுக்காக நடக்கிறாங்கன்னா ஒரு உலக ஒரு ஒற்றுமையை வந்திருக்கணும், சமாதானம், இந்த மாதிரியான சில கருத்துக்கள் வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து நடக்கிறாங்க. ஒரு பாத யாத்திரை மாதிரி வந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்து நடப்பாங்களாம். ஒரு 40 நாட்களில் போய் சேர்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அது எப்படி நடக்கிறாங்க அந்த மாதிரி தெரியல. ஒரு நடக்கட்டும், ஒரு சிறப்பான ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சிறப்பாக நல்லபடியாக வந்து தொடங்க வந்து அவங்க வந்து போகட்டும். ஆனால் இப்படி ஒரு நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க எங்கே போகிறாங்க, எதுக்காக நடக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க நடக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இதுதான். அவங்க இந்த மாதிரி மத்திய பிரதேசம் வரைக்கும் வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2-3 நாட்களாக நம்ம ஊரில் எவ்வளோ ஒரு மக்கள் ஜகஜோதியாக வந்து இருந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, அவ்வளோ டிராஃபிக்கும் வந்து ஆச்சு. ஆனால் வந்து கடந்த வருடங்களை விட இப்போ கொஞ்சம் குறைவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்னா நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்துருந்துச்சு. அதை விடவும் கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் நிறைய மக்கள் தான் வந்தாங்க. நிறைய மக்கள் வந்து வந்து பார்த்துட்டு நம்ம சுதந்திர தினத்தை வந்து சிறப்பாக வந்து இங்கே நம்ம ஊருக்கு வந்து கொண்டாடிட்டு போனாங்க. நம்ம பாம்பன் பாலத்துலேயும் வந்து கரெக்டாக அந்த சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு அந்த 2-3 நாட்கள் வந்து பாம்பன் பாலமே வந்து ஒரு கொடி வண்ணத்தில் இந்த 3 வண்ணத்தில் வந்து ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அது நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல, பார்த்துருந்தா அப்படியே கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா நைட்டு நான் போகிறேன், 9 மணிக்கு கூட்டமாக இருக்குது, நம்ம பாம்பன் பாலம் கூட்டமாக இருக்குது, எல்லாமே நம்ம பாம்பன் பாலத்தை ரசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு நாளாக வந்து இருந்துச்சு சுதந்திர தினம். அதெல்லாம் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு நாளில் நிகழ்ச்சி இல்லாதனால நான் வந்து பேச முடியல. இன்னும் அது நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம், பகிரலாம். இப்போ அடுத்து மாரணம் 1000 திரைப்படத்துலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒரு சிறப்பான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, தாமரை அவர்கள் வரியில. தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
1: அவ்வளவு அழகு இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Do you love me?

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான வெளி நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வெளி நிலவரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தங்கத்தோட விலையில் பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,635 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 17,220 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,931 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 113,760 ரூபாய். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது நான் இந்த சமயத்தில் 2-3 நாட்களில் நிறைய அந்த காடுகள் மரங்கள் வளர்க்குறத பற்றின நிறைய விஷயங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுதான் அது படிக்கும் போது தான் நிறைய ஊர்களில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மாற்றம் வந்துட்டு இருக்குது. நம்ம ஊரை பற்றி நம்ம அப்போ தெரிஞ்சுக்கும் போது தான் பார்க்கும்போது எவ்வளோ அந்த பழ மரங்கள் அப்படிங்கிறத வந்து குறைஞ்சிருச்சு. நிறைய மரம் இருக்குது நம்ம ஊருக்குள்ளே. அந்த நிறைய மரங்கள்னால மண்ணுக்கு நல்லது, காற்றுக்கு நல்லதுதான். ஆனால் ஒரு உணவுகளை வந்து தேடி தெரிகிற பறவைகள், விலங்குகளுக்கு, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இந்த பல மரங்கள் வந்து வளர்க்குறது அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்வமே வந்து போயிடுச்சு. நிறைய பல மரங்கள் வந்து இருந்தாலும், நம்ம வீடுகளுக்குள்ளே இருந்தாலும், அது நமக்கு மட்டும்தான் வேணும். அந்த பழம் மாம்பழம் பழுத்தா நம்ம மட்டும்தான் சாப்பிடணும், கொய்யாக்காக இருந்தால் நம்ம மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்களையே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது சாலை ஓரங்களில், ஒரு பொதுவான இடங்களில் நம்ம நிறைய பல மரங்கள் வந்து வளர்த்து அந்த பல மரங்கள் மூலமாக யார் வேணால் பறித்து சாப்பிட்டுங்க, உன் பசிக்குதான் சாப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து நிறைய மரங்கள் வந்து வளர்த்தா உண்மையிலேயே இந்த பல மரங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது பெரிய ஒரு உதவியாக எல்லாருக்குமே வந்து இருக்கும். முடிந்த அளவுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் மரம் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பல மரங்களை வந்து வளருங்க. ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டு போட்டோம், ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொரு மரத்தை வளர்த்து அதுலேருந்து வர்றதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம என்ன சந்தப்பட்ட விற்க வைப்போம், சாப்பிடத்தானே போகிறோம், பாதி இதை நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதை மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்து உதவும். அதனால் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பழங்களையும் பெறுவோம். இப்போ எடுத்து ஒரு அருமையான ஒரு பாடல் அன்பே அறிவுரை படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. வாலி அவர்களோட வரியல்ல ஏஆர் ரஹ்மான் இசையில் நரேஷ் ஐயர் மதுஸ்ரீ அவங்க பாடிய பாடல். இப்போ தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: தங்கப்பூவே உன் கண்ணால தான்
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விளையாட்டு தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டில் நிறைய போட்டிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்தியாவும் நிறைய வந்து விளையாண்டுட்டே இருக்காங்க. முதல்ல நடந்து முடிந்த போட்டி வந்து பார்க்கும் பொழுது நெதர்லாந்தில் வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம உலகளாவிய ஹாக்கி போட்டிகள் வந்து நடந்துட்டுருக்கு. ஹாக்கி தொடரில் வந்து விளையாண்டுட்டு இருக்கு. உலக போட்டிகள் நடந்துட்டுருக்கு. இதில் நேற்று நடந்த போட்டியில் இந்தியா மற்றும் சைனா வந்து விளையாண்டாங்க. அந்த போட்டி ட்ரா ஆகிடுச்சு. மகளிருக்கான போட்டி, ஆண்களுக்கான போட்டி இன்றைக்கி வந்து நடக்க இருக்குது. இன்றைக்கி இங்கிலாந்தில் போய் மோதிருக்காங்க. இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையே ஹாக்கி போட்டி வந்து நடக்கிறதுக்கு. இதில் நம்ம இந்தியா வந்து ஜெயிக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். வெற்றியோடு வந்து தொடர்றாங்களா, ஜெயிச்சு இந்த வருஷத்துக்கான கோப்பை வந்து வெல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்திய அணி கோப்பையை வந்துட்டு ரொம்ப வருஷம் தான் ஆச்சு. பெருசாக அந்த ஹாக்கியில் இப்போ பெருசாக வந்து ஜெயிக்க முடியல. நிறைய பதக்கங்கள் வந்து வாங்க முடியல. வாங்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து கிரிக்கெட் பக்கம் வந்து போயிட்டா, நம்ம கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் இலங்கை அணியை வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. இலங்கையில் போட்டிகள் வந்து நடந்துட்டுருக்கு. டெஸ்ட் போட்டி, இந்த டெஸ்ட் போட்டி தொடரில் 2வது நாள் வந்து நேற்று வந்து விளையாண்டாங்க. 2வது நாள் முடிவில் 460 ரன் வந்து அடித்து வச்சுருக்காங்க. நம்ம இந்திய டெஸ்ட் அணி சிறப்பாக வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. இன்னும் நிறைய வந்து பண்ணட்டும். அடுத்ததாக ஆஸ்திரேலியா மற்றும் வங்கதேச 2 அணிகளை வந்து விளையாண்டுட்டு. நம்ம இப்போ அந்த போட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க வங்கதேச அணி. என்னென்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிட்டு ஆஸ்திரேலிய மண்ணில் முதல்ல ஆஸ்திரேலிய அணியை வந்து தோக்கடித்து ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா வங்கதேசம் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம இந்தியாவோட இருந்த ஒரு நாடு, இப்போ ஒரு ரொம்ப சின்ன ஒரு நாடாக நம்ம கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அவங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு பெரிய நாடாக கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய 5 முறை சாம்பியனான ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா அணிகளும் நல்லபடியாக வந்து விளையாடட்டும். எல்லா அணிகளுக்கும் வந்து வாழ்த்துக்கள். இப்போ சிறப்பான ஒரு பாடல் முதலாசி திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா, என்னுடைய பேர் திரவியம்யா. அந்த பாம்பனில் வந்து இந்த பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு மீன்களை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கையா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு கஷ்டம்னா, அன்றைக்கி நான் உயிர் பிழைத்ததே பெரிய. நாங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஆள் இல்லை, 6 பேர் கடந்து போயிருந்தோம். 6 பேரும் உயிர் பிழைத்ததே பெரிய இதுதான். ஏன்னா ஒரு நேரம் எனக்கு வயசு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசு இருக்கும், நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம். கடலுக்கு போயிருக்க அந்த புண்ணாவடைன்னு சொல்லுவாங்க, அந்த வலையும் காற்று வந்துட்டு, காற்று வந்தால் இங்கேருந்து நம்ம ஒரு 20 நாட்டிகளில் வந்து வலை விட்டுருப்பாங்க. அப்போம்லாம் அந்த காம்போஸ் வச்சுமோ, ஒரு சின்ன காம்போஸ் வச்சு தான் தொழில் பார்ப்போம். காலையில் வலை இழுத்துட்டோம், வலை இழுத்த முடிஞ்ச உடனே காற்றும் மலையும் பொரியல் மாதிரி கிளம்பிட்டு கிளம்புனா, பாய தூக்கி பாய் மரத்தை போட்ட உடனே ஒரு 1.5 மணி நேரம் உள்ளது வள்ளம் வந்துகிட்டு இருக்க. வள்ளத்தில் வந்து பாயில் உள்ள பாய் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்க, அந்த கூரா பாயின்னு சொல்லுவாங்க, அந்த கூரா பாயில் கட்டியிருக்க பருமல் பருமலை மூங்கில், அந்த மூங்கில் ஒடிஞ்சு வச்சு. ஒடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, அந்த பாயை கீழே இறக்கிட்டு கஷ்டப்பட்டு மலையும் காற்றும் போய்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது, விழுற மாதிரி இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, மரத்துலேயும் வந்து பாய் மரத்தை எல்லாம் நல்லா கட்டி கட்டி, அந்த மரத்தை மரத்தை வந்து பருமலை கட்டி கட்டி மர பாய் குத்து பாய் மாதிரி அடித்து வந்துக்கிட்டு இருக்கு. அடித்தா வந்து 3 நாளாக வள்ளம் வருது, அந்த பாய் ஓட்டிலே வருது, வளிஞ்சிக்கிட்டே தான் போகுது. எங்கிட்டாவது ஒரு பக்கம் வளிஞ்சிட்டுனாக்கே எங்கள் உயிர், 6 பேர் உயிர் அன்றைக்கே போயிருந்துருக்கு. இது அன்றைக்கு தான் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். நம்ம உயிர் பிழைப்போமா இல்லையா, அதுக்கு மேலே வள்ளம் தாழ்ந்துருக்கும், இதுக்கு மேலே ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. என்னை சமைக்கவே முடியாது, வாங்க முடியாது, இருக்கிற காஞ்சியை மட்டும் வச்சு முத நாள் சாயந்தரம் வரை பொழுது ஒரு இரவு குடிச்சிட்டு 2 நாளாக பட்டியாக கிடக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சிருந்தா எப்படியும் வள்ளம் தாழ்ந்தும் போயிருக்கேன், வாங்குற போட்டாலும் நிற்காது. அந்த மாதிரி உள்ள இடம் ஏ வளைஞ்சு வரும்போது ஒரே ஒரு தூத்துக்குடி போட்டு வந்து அங்கேருந்து வந்தது. எங்களை பார்த்து நாங்கள் எங்கள் அந்த போட்டை பார்த்த உடனே ஒரு கையில் இருக்க துண்டை வச்சு வளைச்சி கூப்பிட்டோம், வந்துட்டாங்க. எங்கள் இருக்கிற சோதனை பார்த்து அந்த வள்ளத்தை வந்து தூத்துக்குடியில் ஒன்று இழுத்து போட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒரு அன்றைக்கு தான் என்னுடைய மறக்க முடியாத சம்பவம் நாங்கள் பார்த்தோம். இல்லாட்டா நாங்கள் அன்றைக்கே எல்லோரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அந்த தூத்துக்குடி போட்டு எங்களுக்கு ஆண்டு வந்த எங்கள் கண்ணில் படாமல் இருந்தால் அன்றைக்கி இறந்துருப்போம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். இன்னும் அந்த நினைவுகள் 12 வயசில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணியளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
4: இல கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் 1 ஆண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பொங்க அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டார்களாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரி என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
3: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவிக அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
3: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்துவார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32 நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20 மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11th பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
6: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
7: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
6: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-80065.
8: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
7: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
0: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பாட்ஷா திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான ஒரு பாடல், நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து வர்ணிக்கிற மாதிரி அருமையான ஒரு பாடலை வந்து கேட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது அருமையான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியா 8:33 ஆயிடுச்சு. நீங்கள் நினச்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம ஊரில் காற்றோட வேகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்போ இந்த 2 நாளுக்கு முன்னாடி மழை வந்துச்சு, மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் காற்று வந்து அடிச்சுது. காத்துனா காற்று என்ன மாதிரி காற்று அது! அந்த நேரத்தில் நம்ம யாராலையும் இந்த காற்றை எதிர்த்து கூட நிற்க முடியலை. சும்மா அங்கங்கே இந்த கடை வாசலெல்லாம் வச்சிட்ருப்பாங்களே அந்த கடலுக்கான பொருட்கள் எல்லாம் பறந்து ஓடுது. அடிக்கிற காற்று 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போயிட்டுருக்கும் போல அவ்வளோ பெரிய ஒரு காற்று அந்த 5 நிமிஷம் வந்து அடிச்சுது. அதுக்கப்புறம் அப்படியே காற்று அயர்ந்து மழை வந்து வந்துடுச்சு. அந்த காற்றுக்கு அப்புறம் மழை வரல, ஆனால் காற்று தொடர்ந்து அப்படியே வந்து நிற்கிது. நார்மலாக காற்றே ஒரு 40க்கு மேலே தான் வீசிட்டுருக்கு, கடல் மேலே 60 அசால்ட்டாக வந்து தொடர அளவுக்கு வந்து வீசிட்டுருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மீனவர்கள் வந்து கடலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க. மீனவர்கள் யாரும் கடலுக்கு வந்து போக வேண்டாம், கொஞ்சம் கவனமாக நம்மளுடைய விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் எல்லாத்தையும் கரையில் வந்து நங்கூரமிட்டு கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுலா பயணிகளையும் கடலுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம மீனவர்களே வந்து போக முடியாது அப்படின்னா சுற்றுலா பயணிகளும் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது. அதனால் நம்ம குருசடை தீவில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் சுற்றுலாத்தலம் போக்குவரத்தை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கப்பல்கள் எதுவும் வந்து போகாது. இப்போ மூணு நாள் லீவுனால் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நிறைய பேர் சுற்றுலாவாக அந்த குருசடை தீவு வந்து போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஒரு முடியாத ஒரு சூழல், அவங்களால வந்து போக முடியாது. அதனால் இப்போ இன்னும் இந்த காற்று அயற வரைக்கும் கடலுக்கு வந்து போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றுலா பயணிகளையும் யாரும் கூட்டிகிட்டு வந்து போக வேணாம், கவனமுடன் இருந்துருக்குங்க. காற்று வந்து குறையட்டும், குறைஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து கடல் தொழிலில் வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. குஷி திரைப்படத்துலேருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் அவங்க குரலில், தேவா இசையில், வாலி அவரிகளில் இப்போ

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் முதல்ல வந்து சொல்லிடலாம். சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 படம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு பார்க்கறதுக்கு, என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் தெரியும். அதுவும் இந்த பாடல்களுக்கு அவங்க பண்ணுற செலவு இருக்கேன், ஒவ்வொரு பாடலும் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். இந்த கதைக்களமும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதைக்களம் தான் நிறைய வந்து எடுத்து வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி 2 படங்கள் தவிர எல்லா படமும் சூப்பரான ஹிட், பிளாக் பஸ்டர் வந்து இருக்கும். நிறைய அதிக வசூல் பண்ண படங்களாக தான் எல்லா படங்களும் இருக்கும். இதில் ரொம்ப விறுவிறுப்பான படமா அப்படின்னு வந்து பார்க்கணும்னா ஜென்டில்மேன், இல்லை காதல் படங்கள்னா காதலன், அப்புறம் இந்த வளரக்கூடிய பசங்களுக்கான ஒரு படங்கள்னால் வந்து பாய்ஸாக இருக்கணும் சரி, தேசப்பற்று வந்து சொல்கிற மாதிரினா இந்தியனாக இருக்கணும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிற மாதிரியான நிறைய படங்களை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே அருமையான படங்கள். நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே இந்த சங்கர் சாரை பற்றி நிறைய வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து போடணும், ஒரு விஷயத்து மேலே விருப்பம் வந்துருச்சு அப்படின்னா அது கட்டாயமாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து கூட்டு போகும். அந்தளவுக்கு நம்ம வந்து எஃபர்ட் போடணும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. நிறைய நல்ல நல்ல படங்களை நமக்காக கொடுத்த சங்கர் சார் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு இன்னும் அவங்க நிறைய படம் எடுக்கணும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதையை வந்து படமாக்க அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் வேள்பாரி. இந்த வேள்பாரி மட்டும் அவங்க படமாக எடுத்துட்டாங்க, அது மட்டும் நல்லதாயிடுச்சு அப்படின்னா பல ஊர்களுக்கு இந்த உலக அளவில் அந்த அவதாரை விழுந்து பேசப்படுது. அந்த மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து வேள்பாரி நிச்சயமாக வந்து பேசப்படும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதை அவங்க எடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். எடுத்தால் சந்தோஷம்தான். இப்போ அடுத்ததாக இந்திரன் திரைப்படத்துலேருந்து மீண்டும் ஹரிஹரன், சாதனா சர்க்கம், வைரமுத்து அவர்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு பாடல் ஏறமாளி சேலை வந்துட்டே இருக்கு. பாடலுக்கு எடுத்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிரும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா. கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரத் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஒய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராட் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
5: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
4: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பலப்காரில் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறியுள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபண்ணா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
7: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்க லோக்கல்ல யாரும் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
6: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
4: மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரேந்தாய் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
8: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
9: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
8: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment 915-800-8065.
10: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான திங்கட்கிழமை காலை வணக்கங்கள். அதாவது மற்றவருக்கு இரக்கப்படுங்கள், அதனால் தவறு இல்லை. அதே நேரத்தில் நம்மளது தூக்கம், சந்தோஷம், நிம்மதி, நம்மளுடைய வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துட்டு இறக்கப்படுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இனிமேல் வந்து நிவாசினி சகோதரி அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஒரு வேலையாக போயிருக்காங்க, இப்போ வேலை முடிஞ்சு வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுப்பு பாடல் தொகுப்பாளர் அலெக்ஸ் பாண்டியன் அவங்க தான் இருப்பாங்க இன்னமே தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் அப்படின்னு மக்களுக்கு தெரிவிச்சுட்டு உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இன்றைக்கி டைரக்டர் சங்கர் சார் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள். அவங்க வந்து நிறையா மெகா ஹிட் பாடங்கள் கொடுத்துருக்காங்க, பிளாக்பஸ்ட் படங்களும் கொடுத்துருக்காங்க. ஜிவாஜி மற்றும் பாய்ஸ், ஜென்டில்மேன், காதலன் இப்படி பல படங்களுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ப்ரொடியூஸ் கூட ப்ரொடியூசரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முக்கியமான மெஜேசி எஸ்ஏ சந்திரசேகர் அவங்கள்ட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிஞ்சிருக்காங்க. சங்கர் சார் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு சங்கர் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தங்கச்சி படத்திலிருந்து கன்னடி என்ன சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க ஜிவாஜி படத்திலிருந்து. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
2: தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தங்கமான தங்கமணியாவிற்கு இனிய காலை வணக்கம். ஐயா, இன்று எனது மருமகள் மஞ்சள்லா கிரேஷ் அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. 5வது பிறந்தநாள், பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. சொல்லிட்டு யார் இந்த தேவதை அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.
1: ராமேஸ்வரத்திலேருந்து ஜெய்கணேஷ் அவங்க தான், மஜல்லா கிரேஸ் அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை, 5வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கனா படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோடு தயாராக வாருங்கள். பாடலை கேளுங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 தாங்க.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 7 வயசுக்கு எங்க போட்டு வந்து வேம்பாரு போகுது. மண்டை வந்து வேம்பாரு எங்க அப்பா கொண்டு போறாங்க. அப்ப நான் யாகப்பா ஸ்கூல்ல படிச்சிருந்தவன தான் கூட்டு போறேன். 2 வயசு படிச்சிருக்கோம், கூட்டு போவாங்க. வேம்பாத்து பெட்ரோல் பங்க டீசல் இன்ஜின் ஒண்ணு. அப்போ சாயலில் போய் டீசல் பிடிச்சிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாவோட எங்க அப்பா குடிக்கிறனால எங்க அப்பாவோட திரும்பி அப்போ வாடகை போகணும். நான் எங்கள் அப்பாவும் ரெண்டு ஏழில் பிடிச்சா போதும். அங்கேருந்து ஒரு 7 மணி தான் வந்தோம். அப்போ பாசா டீசலை வந்து எப்படி பின்பக்கத்து வாசலில் அது ஓரமாக ஏற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒரு 2 சீட்டு முன்னே வந்து நான் இருந்தேன். நைட்னா எல்லா ஸ்டாப் நிப்பாட்டி இறங்கியிருக்காப்புல. அந்த வேம்பார் நெருங்கி போகும்போது எங்கள் அப்பா சவுண்ட் இருக்காடு, ஆரோக்கியம்னு சவுண்ட் இருக்காங்க. நான் முடிச்சு என்னப்பான்னு கேட்டேன், மறுபடியும் வரங்கிட்டேன். அவன் டீசலை இறக்குன்னு சொன்னோன்னே கேனை இறக்கி வச்சு முடியாது, பசை எடுத்துட்டான். இறக்கிட்டு பிள்ளைய என்னை பார்த்துக்க ஆளக்கான் வண்டி அதனால பறந்து போய்கிட்டு இருக்கேன், வணங்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய நைட்டில் 11-12 மணிக்கு காணும்னா தொடர் உள்ள முடியாத நேரத்தில் என்ன நடக்கும்? அதோட ஒரே அல்லையும் கண்ணியமாக இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிண்டிக்காரன் வந்துக்கிட்டு பஸ்ஸில் வந்திருக்கான். ஓரமான 2 பாலுக்கு நேரம் வண்டி நேரம் நிப்பாட்டி நிற்க கையை நீட்டும் நிப்பாட்டினான். என்னன்னு கேட்டிருக்கான். குமாரன் குமாரன் கிந்திக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அழுகிற அழுக பாட்டு ஏறி அந்தனா. எனக்கு உறக்கம் வந்து சூரங்குடிய கழிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் போட்டுக்காரு. கிட்டத்தட்ட 2 நாள் எனக்கு வந்துகிட்டு ரொம்ப சங்கடம். 2 நாள் சாப்பிடவே முடிஞ்சிருக்கு. அதனால பிள்ளைகள வந்து தாய்மார வண்டியில் போகும்போது சின்ன பிள்ளைகள உங்க பக்கத்துல வச்சு கவனமா பயணம் செய்யுங்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் முக்கியம், ஒன்று சிம்மு, இன்னொன்று நடைப்பயிற்சி. இது ரெண்டுமே வந்து ஒரு மனிதருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த நடைப்பயிற்சி வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 அடியாச்சு நடக்கணும். இந்த நடை வந்து நம்ம வீட்டுகளுக்குள்ள நடக்கிறதோடு வெளியில் போய் நம்ம கைகளை வீசி அந்த கால்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா சர்க்கரை நோய், ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக்கு மற்றும் வந்து புத்துநோய்க்கு கூட இது ஒரு சரியான மருந்து. ஏன்னா கொழுப்புகளை குறைக்கும், உடல் எடையவும் குறைக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சத்துக்களையும் கொடுக்கும். அதனால் நம்ம நடந்துட்டு வந்தது உடனே நம்ம எப்போவுமே வந்து சாயா குடிக்கிறத தவிர்த்துடணும். வந்தவுடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
3: அன்பான வணக்கத்துடன் நான் சித்தாரோட்டிலிருந்து தௌசிக் ரஹ்மான். இன்று என் தம்பி மகளுக்கு வந்து 13வது பிறந்த நாள். பேர் வந்து சபினா யாஸ்மின். அவளுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லும் பெரியத்தாமார்கள், சின்னத்தாமார்கள், அம்மா, மாமாமார்கள். அதேபோல் இந்த பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், அதேபோல் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் அண்ணன் தங்கமானன் அவர்களுக்கும், தங்கை நிவாசினி அவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எனக்காக திருமுழு படத்திலிருந்து ராகங்கள் 16 உருவான வரலாறு அந்த பாட்டை போடவும். சித்தாரோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான்.
2: தௌஃபிக் ரஹ்மான் அவங்க தான் வந்து சமியா யாஸ்மின் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை, 13வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்தோடு வாழ்த்துறாங்களாம். இதோட கடல் ஓசை பண்பலை 90.4 நானும் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: 11வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கடலோசை 90.4 இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம். எனக்கு மனிதன் திரைப்படத்திலிருந்து மனிதன் மனிதன் இவன்தான் மனிதன் என்ற பாடலை போடுங்கள், நன்றி.
2: ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வெள்ளச்சாமி அண்ணன் வந்து 11வது ஆண்டு கடலோசைக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதே வாழ்த்துக்களை கடலாடி வட்டம் சவரியார்பட்டினத்திலிருந்து ராபர்ட் அண்ணனும் 11வது ஆண்டு கடலோசை பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்களும் ஒரு அழகான பாடல், ஒரு மெகா ஹிட் கொடுத்த நம்ம சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சங்கர் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், அண்டங்காக்கா கொண்டாக்காரி அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

வழி நடத்தும் நிர்வாகிகள் அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால் சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில. தாங்க ஹாரி ஜெயராஜ் அவங்க இசையில், வைரமுத்து அவங்க வரியில, கண்ணதாசன் அவங்க வரியில, கேவி மகாதேவன் அவங்க எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையில் அழகான இரண்டு பாடல்கள் நமது பண்பலையில் கேட்டு வந்தோம். அடுத்து குறுநிலையிலேருந்து சுபேந்திரன் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு சங்கர் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் படத்திலிருந்து ஒரு பாடல், சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் சூப்பராக இசையமைச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் வரும் ஊடலை ஊடலை. உண்மையிலேயே அந்த இசையை வந்து ரொம்ப நல்லா ஒரு நீட்டாக அந்த இசை அமைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து பெரியண்ணா படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருது. முத்தான மூன்று பாடல்களும் வருது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கமலி சகோதரி அவங்க வந்திருக்காங்க. இன்றைக்கி தலைப்பு வந்து அழகான தலைப்பு, நம்ம எஃப்எம்ஐ பற்றி தான் கேட்குறாங்க. என்னென்னு கேளுங்க மக்களே, நம்ம ஊர் நிலவரங்கள், நம்ம வானொலியோடைய பங்களிப்பு எப்படி அப்படின்னு ஒரு அழகான தகவலோடு வர்றாங்க. தகவலில் கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு தருக என்று சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேசப்போறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். விடுமுறைக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே திங்கட்கிழமை வணக்கத்தை சொல்லிட்டு நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம பாம்பன் மண்ணில் நம்ம மக்களுக்காக கடந்த 10 வருஷமாக தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்கிற நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 மீனவர்களுக்கான சமுதாய வானொலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 10 ஆண்டுகளை கடந்து 11வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 எந்த வகையில் நமக்கு உதவியாக இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. 10 வருஷம் உண்மையிலே இது ஒரு பெரிய பயணம். இந்த 10 வருஷத்துல கடலோசை எஃப்எம் 90.4 என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு தேவையான தகவல்களை தேடி எடுத்துட்டு வந்து எளிமையா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா கடலை நம்பி வாழ்ற நம்ம மீனவ மக்களுக்கு கடல் நிலவரம், வானிலை பற்றிய தகவல்கள், மீன்பிடிக்க போகும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், அரசு அறிவிப்புகள், மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், இப்படி பல முக்கியமான தகவல்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது இவங்களோட சேவைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கல்வி, வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான தகவல்கள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்னு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் நம்ம கடலோசை எஃப்எம் மூலமா நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சொல்ல போனா நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தகவல் வந்து சேரணும், இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு பயணிச்சுட்டு இருக்கிறது தான் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ இந்த 10 வருஷ பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 11வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த பயணம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு முக்கிய காரணம் நீங்க தான் நேயர்களே. ஆதரவு தந்ததுக்கு நன்றி. இனிமேலும் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகளோடையும் நமக்கு பயன்படுற தகவல்களோடையும் நம்ம குரலுக்கு நம்ம வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் தந்து நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 தொடர்ந்து பயணிக்கும். நம்ம மக்களுக்காக நம்ம மக்களோட சேர்ந்து தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா ஆடுகளம் படத்திலிருந்து சிநேகன் அவர்களோட வரியிலையும், ஆழ்வார் படத்திலிருந்து கவிஞர் வாலி அவங்களோட வரியிலையும் பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியம் வாஸ். நான் ஒரு மீன்பிடி தொழில் சேர்ந்தவங்க. 94 என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த அது எப்படின்னா வெளிநாடு போனதுன்னு சொல்லி அப்போ வந்து வெளிநாடுக்கு அனுப்பி விட்டா போகுதுன்ற எல்லாருமே வந்து ஒரு அடிப்படையில் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே உள்ள யார்ட்டுமே முன்னாடி போனவங்கள்ட்ட யார்ட்டும் ஃபோன் பண்ணி கேட்குற கிடையாது. பணத்தை கட்டினா போதும், நம்ம வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் எல்லாமே இருந்தாங்க. அப்போ நாங்களும் அதே மாதிரி இருந்து எல்லாருமே மாதிரி நாங்களும் பணத்தை கட்டிட்டோம். இதில் என்னுடைய நண்பர் ஆம்ஸ்டாங் ஒரு ஆள், அதனால் போய் இறங்கியாச்சு. கரெக்டாக மதியம் 1 மணிக்கு எங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க, சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு, வண்டி வந்து எங்களை ஏற்றுனாங்க. சிட்டிக்குலாம் போகுது வண்டி, அப்படி போக போகணும் அவுட்ரு ஏரியா வருது. அவுட்ருனா வந்து வீடு வீடு எதுவுமே தெரியல, நிறையா பாலைவனத்தில் கொண்டு இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். அப்போ என்னென்னுங்க எங்களுக்கு எதுவுமே குழப்பியாக இருக்குது, எங்களுக்கு என்னால் பாலைவனமாக இருக்கு மீதி. அதான் சிட்டிக்கு எங்களுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது, 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நெருக்கி இருக்குது. கண்ணுக்கு எடுத்துக்கிறதுக்கு வீடும் கிடையாது, ரோடும் கிடையாது. ரோட்டுக்கு நடக்கிறதுனாலே 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கணும் ரோட்டை பார்க்குற இருந்தாலுமே. அப்படி ஒரு இடங்களில் வந்து இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். இறக்கி விட்டால் அங்கே வந்து பங்களாஸ்காரங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, கேரளாக்காரங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. தெரியாமல் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கம்பெனி வந்து ரொம்ப வந்து டிவாலான கம்பெனி, அது கம்பெனி அப்போ யாரும் விசாரிக்கலை. அதோட ஒரு வாரமாக இருக்காங்க, 2-3 நாளையில் வந்துட்டாங்க எங்களுக்கு பார்க்க வந்துட்டாங்க. டைசனும் ரபிக்கும் வந்துட்டாப்புல ஆள் எடுத்து வேலைக்கு கூப்பிட்டா போகாதீ அப்படின்னு சொல்லிட்டாப்புல எங்கள்கிட்ட. அதோட இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 பாஸ்போர்ட் வந்து குலுக்கி எடுத்ததில் என் பாஸ்போர்ட் வந்துச்சு. அந்த இடத்துல ரியாத்துலேருந்து ஒரு 450 கிலோமீட்ரு அல்ரூபாங்கிற இடம், அந்த அல்ரூபாங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். அதில் வந்து ஆம்ஸ்டாங் வரல. அப்போ நான் போய் அங்கே காலத்தில் சம்பளம் தரல. அதாவது அந்த கார் கம்பெனி தான், அதுக்கு ஒர்க் ஷாப்பில் இருந்து விடுற கம்பெனி, இது க்ளீன் பண்ணுற கம்பெனி, க்ளீனிக் தான் கூப்பிட்டு போனோம் எங்களை. ஒரு 8-9 மாதம் வரைக்கும் வேலை தரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பிரச்சனை ஒன்றுமே திருப்பி. அதுக்கப்புறம் இங்கே ரியாத் வந்தோம். ரியாத் வந்து ரொம்ப சிரமம் போட்டேன். அவரை இவர் வந்து ஆம்ஸ்டாங்கில் வந்து இவர கம்பெனிக்கு வந்து டொமினஸ் பிசாங்கூர் கம்பெனியில் வந்துட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி, அதில் சாய்ந்தார். இப்படி தனித்தனியாக எல்லாரும் அவங்க என்னென்ன தெரியுமா, யாராவது என்ன தெரியுமா, இப்போ காட்டுறவங்க வந்தால் காட்டுறவங்க போவாங்க, மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன வேலை தெரியும், அந்த வேலைக்கு எல்லோரும் போய்க்கிருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளூரில் என்ன சொல்லுவாங்கலாம், வெளிநாடு போயிருக்காப்புல அவருக்கு என்ன, நான் அங்கே படுற கஷ்டம் வந்து அங்கே உள்ளே கேட்டாலும் தெரியும் என்ன எல்லாமே சொல்லி. அப்படி அப்படி ஒரு வேதனை கஷ்டம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் கம்பெனிலாம் கிட்டத்தட்ட கணப்புன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் பிரச்சனை பண்ணி இக்காமல் சொல்லிட்டு அங்கே நடவாசம் இருக்குங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் வெளியே வேலை வைத்தது நாங்கள். ஆனால் தப்பிச்சு வந்ததுலாம் பெரிய உண்மையிலே எங்கள்கிட்ட வந்து பெரிய விஷயம் தான். தப்பிச்சு வந்ததுலாம் நன்றி, எப்பமுக்கு ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: August 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
2: போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
3: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 10 ஆண்டுகளை நிறைவடைஞ்சு 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த வகையில நமக்கு பயனுடையதா இருந்துச்சு, உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999. ரேடியோனாலே பாட்டு கேட்கறது, அதுவும் விருப்ப பாடல் கேட்கறதை தாண்டி பல பயனுள்ள தகவல்களையும் உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றது தான் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நம்ம மீனவர்களுக்கு கடலோசை எஃப்எம் 90.4 எப்படி உதவியா இருக்குன்னா, காலையில கடலுக்கு போக ரெடியா இருக்கும் போதே இன்னைக்கு கடல் நிலவரம் எப்படி இருக்கு, காத்து எந்த அளவுல வீசுது, அலை எப்படி இருக்கு, மழை வர வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை எளிமையா நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 மூலமா தெரிஞ்சுக்க முடியும். கடலுக்கு இப்போ போகலாமா, கொஞ்சம் பொறுத்து போகலாமா, பாதுகாப்பா, என்னென்ன முன்னெச்சரிக்கைகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தகவல்கள் ரொம்ப உதவியா இருக்கும்னே சொல்லலாம். அதுவும் புயல், கனமழை, பலத்த காற்று, கடல் சீற்றம் மாதிரி எச்சரிக்கை நேரங்களில் தகவல்கள் சீக்கிரமா போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம கடலோசை எஃப்எம் வெறும் பாடலை ஒளிபரப்புற ரேடியோவா மட்டும் இல்லாம, அண்ணே இன்னைக்கு கடலுக்கு போக வேண்டாம், வானிலை கொஞ்சம் சரியில்லை, பாதுகாப்பா இருங்கன்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற மாதிரி ஒரு தகவலை நம்ம கிட்ட கொண்டு வர்ற ஒரு ஊடகமா இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். புயல் மற்றும் பேரிடர் நேரங்கள்ல எந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்டு எச்சரிக்கையா இருக்கணும்னு நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அதோட முடியல, நம்ம மீனவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு, நம்ம மீனவர்களுக்கான உதவிகள் என்ன, மானியம் நலத்திட்டங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம், எங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம மீனவர்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. சில நேரம் அரசாங்கத்துல இருந்து ஒரு நல்ல திட்டம் வந்திருக்கு, ஆனா அது நமக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி தகவலை நம்ம மீனவர்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்ற வேலையையும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்ததா களத்துல இருந்து கணேசன் அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்க ஒவ்வொரு தலைப்புகளும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைப்பு அது நல்ல பிரமாதமா இருக்குது. ஒவ்வொரு நபர்கள் கருத்துக்கலாம் நல்லா பயந்து மறுபடியும் வந்து வானிலை அறிக்கை காலையில் வந்துடுது. அன்னன்னைக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம் என்னங்கிறத எல்லாமே தெரியப்படுத்துகிறாங்க. மறுபடியும் 8 மணிக்கு செய்திகள் வருது. மறுபடியும் தங்க நிலவரம், மார்க்கெட் நிலவரம், பெட்ரோல் டீசல் நிலவரங்கள் சொல்ல போனால் ஏற்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: சரி, நம்ம ஊருக்கு எஃப்எம்மோட பங்களிப்பா நீங்க நினைக்கிறது என்ன?
6: நம்மளுக்கு வந்து பக்கத்துல வந்து வானொலிங்கிறத இல்லை. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு போன் அது அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த நம்ம கல்வி சேர்ப்பம் வந்தது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும்.
7: ரொம்ப அழகாக உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துருக்கீங்க. தொடர்ந்து எஃப்எம்மோட எப்பவுமே இணைஞ்சிருங்க. உங்களோட உறவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் கேளுங்க?
6: இந்தியன் படத்துல சுதந்திரத்தை புரிந்து போச்சு இருந்தாலும் கப்பலேறி போயாச்சு அந்த பாட்டு
7: நல்ல ஒரு படம். நன்றி
6: நன்றி நன்றி.
5: நம்ம கணேசன் அண்ணா சொன்ன மாதிரியே அவங்க தொடக்கத்திலிருந்து கடலூர் சேஃபம் 90.4 கேட்டுட்டு இருக்காங்களாம். அடுத்ததாக ஒரு நேர்மை களத்திலிருந்து நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்க்கா, சொல்லுங்கக்கா. கடலூர் சேஃபம் 90.4 பத்து ஆண்டுகளை முடிச்சு 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த வகையில சொல்லுங்க?
8: ரொம்ப பயனுள்ளதுமா, ஏன்னா 2016 திறக்கும் போது நான் மதுரை இருந்தேன், முடியாம.
5: ஓகேக்கா.
8: அப்படி சொன்னாங்க, ஏசப்பா மகன் திறக்காப்புல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொல்ல ரொம்ப யோசிச்சு. ஆனா அது வரைக்கும் எனக்கு எப்பவுமே தெரியாது.
5: ஓகேக்கா.
8: 2024 சின்ன மருமக சொன்னாங்க, நீங்க சிப்பு போட்டு பாட்டு கேட்காதீங்க, நீங்க சிப்பு எழுதுற கேளுங்க, நல்ல நிகழ்ச்சி இருக்கு, நான் பேசி இருக்கேன். அதுல இருந்து நான் தம்பிட்ட சொல்லுவேன், ராஜ் கபூரா
5: சொல்லுவேனா,
8: நல்ல நிகழ்ச்சியா தவிர்த்து வளர்ந்து. அதே மாதிரி இந்த மணிக்கூறுக்கா வந்து என்ன சொல்லுவாங்க பேருன்னா,
5: வானிலை அறிக்கை,
8: காத்து கடலாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைய 3 இயர் தொழில் போட்டுறதுனால நான் சொல்லுவேன். அதே மாதிரி தண்ணி டேங்க்ல தண்ணி ஏற்றது கரண்ட் போகுது, அப்படி கேப்டன் அண்ணன் வந்து அந்த மீன் வேலாதான் ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
5: ஓகேக்கா.
8: அப்புறம் அக்கா முறை இருக்கிறதுனால இன்னொன்னு எனக்கு கிட்ட கதை குட்டி குட்டி கதை
5: சொல்லுவோம்
8: மிஸ்மா.
5: ஓகே.
8: அப்புறம் அந்த கதை ரொம்ப பிடிக்கும். நான் காலைல கரெக்டா 5:50 எங்க சுத்தினாலும் சரி 5:50 எப்ப ஊத்திக்கிட்டு வந்துருவேன் வேலைக்கு.
5: ஓகேக்கா. உங்களுக்கு நம்ம கடலூர் எஃப்எம்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? எந்த நிகழ்ச்சியா இருக்கலாம், எந்த விஷயம் நீங்க சொல்லுவீங்க?
8: ரொம்ப பிடிச்சது அந்த பிறந்தநாள் யாவு பிடிச்சா வருங்க தங்கண்ணே.
5: ஓகேக்கா.
8: அது பிடிக்கும். அது தம்பி ஒரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அழைக்க பண்ணிய
5: பெண்களுக்கு பயனுள்ளதா இருக்குறீங்க.
8: ஆமா, எல்லாத்திலயும் உண்மையிலேயேமா.
5: சோனத்தான்
8: எதிர்பார்த்துக்கிட்டு சோனு திருச்சி நாங்க சின்ன
5: பிள்ளையில.
8: ஆனா இப்ப உண்மையிலே ரொம்ப பெருமை. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். மதுரையில ஒரு நம்ப இருக்கும்போது எங்க ஊர்ல எப்பவும் திறந்திருக்காங்க, நாங்க பேசி நல்ல நிகழ்ச்சியா கொண்டுறாங்க.
5: அவருடைய
8: படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்தியன்.
5: ஓகேக்கா.
8: இந்தியால இருந்து ஒரு பாட்டு போடுறதும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.
5: கண்டிப்பாக்கா, நீங்க கேட்ட பாடல் அடுத்து வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி.
8: பாட்டு போடுங்க.
5: ஓகேக்கா. ஓகேக்கா, ஓகேக்கா, தேங்க்யூக்கா. நம்ம அக்கா சொன்ன மாதிரி நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 மீனவர்களுக்கு மட்டுமில்ல பெண்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. இது தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்கிழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:39 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த வகையில நமக்கு பயனுடையதா இருந்துச்சு, உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 தொடர்ந்து 24 மணி நேரமும் மக்களுக்கு ஏத்த மாதிரி தகவல்களை கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்டா தாண்டி பல விஷயங்களையும் தொண்டுகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க. மீனவர்களோட வாழ்க்கைனா கடல் மட்டும் கிடையாது இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற மீனவ பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தினருக்கும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 பயன்படுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு, குடும்ப நலன், சமூக பிரச்சனைகள் மாதிரியான விஷயங்களையும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கடலுக்கு போற நம்ம மீனவர்களுக்கு மட்டுமல்லாம கரையில இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு கடலோசை எஃப்எம் 90.4 ஒரு தகவல் தர்ற ஒரு நல்ல நண்பனாவும் இருக்குது. முக்கியமா இன்னொரு விஷயம், நம்ம மீனவர்களோட குரல் மீனவர்களாலேயே கேட்கப்படணும் அப்படிங்கறது தான் நம்ம சமுதாய வானொலியின் அழகு. கடலுக்கு போய் வர்ற அனுபவம், கடல்ல ஏற்பட்ட பிரச்சனை, மீன்பிடி தொழில இருக்கிற சிரமம், கடல் மாற்றம், மீன் எந்தெந்த பகுதிகளில் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளே சொல்லும் போது இன்னும் அழகா இருக்குன்னு சொல்லலாம். கடல்வாழ் உயிரினங்களையும் எந்த மாதிரி பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கறதையும் மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டே வர்றதுமே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 முக்கியமான வேலையில ஒண்ணு. இன்னுமே பல தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:52 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 10 ஆண்டுகளை நிறைவடைஞ்சு 11வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த வகையில நமக்கு பயனுடையதா இருந்துச்சு, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094439999. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 நிறைய உதவிகளை பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே படிப்புன்றது ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம ஸ்கூல் படித்து முடித்தாலுமே அதை தொடர்ந்து மேற்படிப்பு அப்படிங்கிறது நம்மள சில பேருக்கு எட்டாத கனின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்ப சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி, பல சூழ்நிலைகளை நம்மளோட மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையில இருப்போம். அந்த வகையில் இந்த மாதிரி கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பை தொடர நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. மேற்படிப்பு தொடர முடியாத குழந்தைகளுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம நிறைய பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. நிறைய குழந்தைகளுக்கு ஃப்ரீயா டியூசன் சொல்லி கொடுக்கறதுல இருந்து தமிழ் வாசிப்பு பயிற்சியும் கொடுத்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு வெயிட் பண்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல தெரியாத பல விஷயங்களையும் கம்ப்யூட்டர் கோர்சஸையும் கத்து தராங்க. அது ரொம்ப பயனுள்ள இருக்கு. இன்னும் சில பள்ளி குழந்தைகளுக்கு பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் கோர்சஸ் பத்தின கிளாஸஸ் சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் டியூஷன், இந்த கிளாஸ்ல வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா கத்துக்கிற மாதிரியும் கிராஃப்ட் ஒர்க், மேப் கேமு, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான நிறைய விஷயங்களை குழந்தைகளோட குழந்தையா மாறி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமாக என்ன விஷயங்கள் வேணும்னாலும் தாராளமாக கேட்கவும் அவங்களுக்கு உரிமையை தர்றாங்கன்னே சொல்லலாம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 பற்றின இன்னுமே சில தகவல்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்திலிருந்து அருண்ராஜா காமராஜா அவங்களோட வரிகளில் ஒரு அழகான பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம கடலோசை FM 90.4 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கடலோசை FM 90.4 கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த வகையில நமக்கு பயனுடையதா இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ ஒரு நேர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம் அக்கா. ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
2: சொல்லுங்கக்கா, எத்தனை வருஷமா நீங்க கடலோசை FM கேட்டுட்டு இருக்கீங்க?
3: கடலோசை வந்து நாங்க தொடர்ந்து இப்போ 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4வது வருஷமா கேட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது, அதனால கேட்கல.
2: ஓகேக்கா,
3: இப்ப தொடர்ந்து இடைவிடாம 4 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கோம்.
2: ஓகேக்கா, நம்ம வானொலி வந்து நமக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: வானொலி வந்து அனைத்து விஷயத்துக்குமே இது ரொம்ப பயனாத்தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இதுல கிடைக்குது. வேற எந்த ஒரு வானொலியிலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கொடுக்கறது இல்ல. அதனால இது எல்லாமே ரொம்ப முக்கியமா தேவையான விஷயங்களா இருக்கு. எதுவுமே இதுதான் நல்லா இருக்கு, அது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ற அளவுக்கு எல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்ல, அந்த மாதிரி இருக்கு.
2: ஓகேக்கா, இந்த கடலோசை FM-ல நாங்க குடுக்கற தகவல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தகவல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
3: எனக்கு வந்து சொன்னேன், எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் எதையோ பிடிக்கலைன்னாக்கா நம்ம வந்து அந்த நிப்பாட்டிட்டு வேற கேட்போம். ஆனா நாங்க வந்து காலையில போட்டோம்னாக்கா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இடைவிடாம கேட்டுட்டேதான் இருக்கிறோம். எதையுமே மாத்துறதே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பயனுள்ளதாவே இருக்கு. இதுதான் சிறப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாமே நமக்கு தேவையா இருக்கு. அதனால நம்ம வந்து இடைவிடாம கேட்டுட்டு இருக்கிறதுனாலயே அதுல தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எல்லா விஷயமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன்.
2: ஓகேக்கா, தேங்க்யூக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: அதுக்கு முன்னாடி சில வரிகள்ல நான் வாழ்த்து சொல்லிடலாமா?
2: சொல்லுங்கக்கா, தாராளமா சொல்லுங்கக்கா.
3: எனக்கு தெரிஞ்சதை எழுதுனா சொல்றேன் கேளுங்க. கடலோசை வேற லெவல், மீனவர்களுக்கும் வேற லெவல், பாடல் ரசிகர்களுக்கும் வேற லெவல், கருத்துக்களை பரிமாறுவதற்கும் வேற லெவல், தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் வேற லெவல், ஆர்ஜே அவர்களின் அன்பும் வேற லெவல், அக்கறையான பேச்சும் வேற லெவல், தெளிவான குரலும் வேற லெவல், இனிமையான சொற்களும் வேற லெவல், 6 லிருந்து 60 வரையும் வேற லெவல், சிறுவர்களின் பாசமிகு நேசமும் வேற லெவல். தெரிஞ்சுக்கலாமா? அனைத்திலும் இது வேற லெவல். தொடர்ந்து இடைவிடாது கேட்கும் நேயர்களான எங்களுக்கும் என்றும் என்றென்றும் வேற லெவலாக வளர்ந்து சிகரம் தொட்டு சிறப்பாக வாழ்ந்திட எனது மனமார்ந்த நல்வாழ்த்துகள். 11வது ஆண்டு அடிவெடுத்து வைக்கும் கடலோசை FM-க்கு எனது நல்வாழ்த்துகள்.
2: ஓகேக்கா, ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்க்கா?
3: எனக்கு வந்து மாணவன் படம் பாட்டு வந்து கல்யாணராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் அந்த பாட்டு வேணும்.
2: ஓகேக்கா, கண்டிப்பா தந்துடலாம்க்கா. நன்றி அக்கா.
3: நன்றிப்பா.
2: நம்ம வசந்தி அக்காவுமே நம்ம கடலோசை FM-ஐயும் சரி தொகுப்பாளர்களையும் சரி அது எந்த வகையில மக்களுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு கவிதையாவே சொல்லிட்டாங்க. அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-800-8065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மாரிவேலு சின்னப்பாளம் பாமன். என்னுடைய வயசு வந்து 50. நான் வந்துக்கிட்டு மீன்பிடி தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு ஒரு 20 வயசாகிடுச்சு. நான் வெளிநாடு போகிறதுக்காக, அப்போ கனவு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே கனவு வெளிநாட்டுக்கு தான் கனவு. அங்கே போனால் நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் இருக்குமே, நிறையா பார்க்கணும், நாடு சுற்றணும், வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. அதில் நாங்கள் வெளிநாட்டு போனேன். அப்போ வெளிநாடு போகையில் துபாய்க்குன்னு சொல்லி தான் ஆர்வத்தோடு போனேன். பார்த்தா இங்கே நான் துபாயை விட்டுட்டு சோமாலியாங்கிற நாடுக்கு ஏற்றிட்டாப்புல. சோமாலியா நாடா, என்னடா அது, நம்ம கேள்விப்பட்டாலே பயமாக இருக்கும் அந்த நாடு. நான் சொல்கிறது வந்து 1994 இந்த சம்பவம் நடந்தது. அரபி தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே சோமாலியாவுக்கு மீன்பிடி கப்பல் வந்து அங்கேருந்து மீனை பிடிச்சி துபாய்க்கு கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய ஒப்பந்தம். அப்போ எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு கப்பல் கடல் வழியாக, அங்கே தான் உங்களுக்கு கப்பல் இருக்குது, சோமாலியாவில் தான் நீங்கள் மீன் பிடிக்கன்னு கப்பல் இல்லை, பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து துபாய் கப்பல் வரும், அதில் போயிடுவோம்னு சொல்லிட்டு. அங்கே கடலில் போய் அங்கே போய் ஒரு 6 மாதத்துக்கு தொழில் பண்ணால் கடல் மீனை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொன்னால் அங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு வகையான மீன்களும் அங்கே தான் ஆண்டவனே படைச்சிருக்கான் அந்த மீனை ஃபுல்லாக. சீலாவனா வந்துக்கிட்டு இங்கேனா நம்ம வந்துட்டு கண்ணு கட்டாத தூரத்தில் தான் பார்க்கணும். அங்கே வந்துக்கிட்டு அடி கரவடியவே வந்துக்கிட்டு அப்படியே அந்த நம்ம தீவுகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேச்சாலைனா அந்த கடலில் பார்க்குறோம்ல, பாய்ச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி மீன் வகையை வந்து பார்த்தது வந்துட்டு சோமாலியா நாட்டில் தான். என்ன வகையான மீன்கள் இருக்கு, சிங்கிலிருந்து, இறால்ல இருந்து, கணவாயில இருந்து, அனைத்து வகையான மீன்களுமே கடல் தண்ணியை விட மீன் தான் இங்கே அதிகமாக இருக்கு. அனைத்து வகையான மீனையும் பார்க்கலாம். அது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். அது மீனை பார்த்தா நாங்கள் அந்த கடலில் வந்துக்கிட்டு இந்த வலைனா வச்சுட்டு இந்த சீலா வலைன்னு சொல்லி நம்ம துபாயிலாம் படுப்பாப்புல அது தெரியும். அந்த மீன் வலையை தூண்டி வலையை இறக்கிட்டு வலையை பார்த்தா வலை உள்ள ஓடிடுச்சு, வாங்கி ஏற்ற முடியல, அந்த அளவுக்கு மீன். நாங்கள் ஒரு 10 வலை தான் இறக்கியிருப்போம். 10 வலையில் வந்து 10 டன் இருக்கு. 3 பிரிவாக கொண்டுட்டு போனோம் அந்த மீனை முடிக்க முடிக்க வச்சு. ஒரு 2 வலை ஏற்ற முடியல, தராது தான். அதோட நாங்கள் வந்துட்டோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:23 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 10 ஆண்டுகளை நிறைவடைஞ்சு 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த வகையில நமக்கு பயனுடையதா இருந்துச்சு, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சேலம் அமானி குன்றாம்பட்டி காட்டூர் கே கணேசனம்மா. எனது தங்கை நிவாசனிக்கும் அன்பு தங்கை பேர் வந்து வச்சு
3: அமளி
4: இருவருக்கும் ஒரு வணக்கம் வாழ்த்துக்கலாமா.
3: தேங்க்யூ அண்ணா.
4: வந்துபா, உண்மையிலே சொல்றேன், போன ஆண்டு வந்து நம்ம 10வது ஆண்டுக்கு வர சொல்லி எங்க தங்கை வந்து போன் பண்ணியிருந்தாங்க.
3: ஓகேண்ணா.
4: ஆனா அது வர முடியல. இந்த வருஷம் ஆண்டு விழா வைக்கலீங்களா?
3: இல்லண்ணா, நெக்ஸ்ட் இயர் பாக்கலாம்.
4: சரிம்மா. இன்னைக்கு வந்து நம்ம இது கடல் ஓசை பண்பலையை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நிறைய பேர் நல்லா சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் சொன்னாங்க, ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு அப்படின்னா சாதாரண மக்களை எல்லாம் வந்து ஒரு ஊக்குவிக்க வகையில நம்ம பண்பலை குறிப்பா சொல்லணும்னா, நீங்க கேட்டீங்க ஒரு சகோதரிகிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அதுல பிடிச்ச நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னு கேட்டீங்க, அவங்க எல்லாமே எனக்கு பிடிக்கும்னாங்க.
3: நான்
4: சொல்றேம்மா, நெய்தல் பெண்ணே.
3: ஓகேண்ணா.
4: அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய அந்த ரொம்ப வறுமையில இருந்து கஷ்டத்துல இருந்து அவங்க எல்லாம் மீண்டு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாள் அந்த நெய்தல் பண்ணையில வரக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்துறீங்க. ஏன்னா எந்த பெண்களும் வந்து வந்து வாழ்க்கையில எல்லாருமே முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சிமா.
3: கண்டிப்பா
4: நான் அந்த நிகழ்ச்சியை முழுசா கேப்பேன், முழுமையா கேப்பேன்.
3: ஓகேண்ணா.
4: ஏன்னா அந்த வகையில நீங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அந்த அந்த பகுதியில அந்த மக்கள் இடத்துல அவங்க எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருந்தா அவங்க அந்த வாழ்க்கையில அந்த அளவுக்கு உயர முடியுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்றீங்க.
3: கண்டிப்பா.
4: அந்த வகையில நான் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால எங்களுடைய கடல் வசை பண்பலையை பொறுத்தவரையில வந்து அது மீனவ மக்களுக்காக அது தொடங்கப்பட்டிருந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு அனைத்து மக்களையும் சென்றடைந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு முன் உதாரணமா நம்ம பண்பலை இருக்கு.
3: கண்டிப்பா.
4: அதனால தாளாளர் வந்து ஒரு அம்சங் பெண்ணன்றாதாங்களா அவர் பேரு?
3: ஆமா, ஆம்ஸ்ட்ராங்.
4: ஆமா, தாளாளருக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்கள், நன்றிமா.
3: கண்டிப்பா. நீங்க கடலூர் எஃப்எம் எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: ஆமா, நான் இப்ப 2 வருஷமா கேக்குறேமா.
3: ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. உங்களுக்கு
4: நான் அப்படியே ஒண்ணு இல்ல, பாக்கலாம் இதுல என்ன நிகழ்ச்சி இருக்குதுன்னு பாக்கலாம்னு அந்த தொட்டமா.
3: ஓகே.
4: இன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் வந்து நம்ம சப்போஸ் முயற்சி பண்ணி ஏதாவது இணைப்பு கிடைக்காம போயிட்டாதான வழிஞ்சு, இல்லைன்னா என்னுடைய நினைவு ஞாபகம் எல்லாம் நம்ம கடலோசு பண்பலை மூலியமா தான் இருக்கு.
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: படம் வந்து பாத காணிக்க.
3: ஓகேண்ணா.
4: பூஜைக்கு வந்த மலர் அந்த பாடல்மா.
3: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.
4: 100 ஆண்டு 11 ஆம் ஆண்டு இல்லைங்க, 100 ஆண்டுகள் கடந்தும் இந்த நம்ம பண்பலை வந்து சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேம்மா.
3: ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம சேலத்தில் இருந்து கணேசன் அண்ணா சொன்ன மாதிரி நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 மீனவ மக்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மக்களுக்குமே பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4 தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாய் இருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒலிபரப்பு பயன்படுகிறது. கடல் ஓசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல் ஜெனிஃபர். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 பத்து ஆண்டுகளை நிறைவடைஞ்சு 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த வகையில நமக்கு பயனுடையதா இருந்துச்சு, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்தது வாட்ஸ்அப் வழியா ஆந்திரால இருந்து லதா அக்காவுமே ஒரு வாட்ஸ்அப் நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: கடலோசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆந்திர மாநிலம் குண்டூர்ல இருந்து லதா ஜெயபாலன் பேசுறேன். 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம் கடலோசை எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடலோசை வரும் எல்லா ப்ரோக்ராமும் எனக்கு பிடிக்கும். காலை நேரங்கள்ல பெரும்பாலும் எனக்கு கேட்கறதுக்கு நேரம் கிடைக்கும், அதனால அந்த நேரங்கள்ல நான் வந்து நேசக்கரங்கள் இதுகளெல்லாம் கண்டிப்பா கேட்பேன். எனக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கற மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது அது எல்லாருக்கும் போய் சென்றடைகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கவோ நியூஸ் கேட்கவோ அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஆனால் வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து பாடல்களையும் கேட்டுக்கிட்டு அதன் மூலமா நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கடலோசை எஃப்எம் ரொம்ப உதவியா இருக்கு. எனக்கு வந்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். அதில் கொடுக்குற ஒவ்வொரு தலைப்பையும் என்னால் அதில் பகிர்ந்து கொள்ள முடியாத நேரங்களில் கூட நான் இன்றைக்கி என்ன தலைப்புன்றதை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். சில நேரங்களில் நம்மளோட இளமை பருவங்களெல்லாம் திரும்ப மீட்டெடுக்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது நம்ம அந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு வந்து ஆனந்தராகம் படத்திலிருந்து கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் அந்த பாடல் போடுங்க. ரொம்ப நன்றி.
0: நம்ம லதா அக்கா ஆந்திரால இருந்து லதா அக்கா தான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட நிகழ்ச்சிகள் எல்லாமே நேசக்கரங்கள் நிகழ்ச்சி அவங்களோட கடந்த கால நிகழ்வுகளை குழந்தை பருவத்தை திருப்பி மீட்டெடுக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்குது, எந்த வகையில உதவியா இருக்கு அப்படிங்கறத அவங்க நல்லாவே தெளிவாவே சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் மெரினா அக்கா களத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: வணக்கம் அம்மா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
3: என் பேர் மெரினா.
2: நீங்க நம்ம கடலோசை வானொலி வந்து கேட்பீங்களா?
3: கடலோரத்துல இருக்கிறப்ப வந்துகிட்டு அந்த கடலுக்கு போறவங்கள்ட்டயே பேட்டி எடுப்பாங்க. நிறைய தடவை வந்துட்டு இந்த கடலோசையில இருந்து பேட்டி எடுக்கும் போது எல்லாருக்கும் தெரியாத தகவல் பூராமே மீனவர்கள் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் கடலுக்கு போறவங்களுக்கும் இன்னைக்கு காத்து இருக்கு, இவ்வளவு வேகத்துல காத்து வீசும், கடலு போங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீனவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தைங்களை சாயந்தரம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அது கேட்டிருக்கேன் நிறையா.
2: உங்களுடைய கருத்துக்கு ரொம்பவே நன்றிங்கம்மா. ரொம்ப ரசித்து நம்ம வானொலி வந்து கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: அடி அம்மாடி சின்ன பொண்ணு.
2: நன்றியா.

நம்ம மெரினாக்கா சொன்ன மாதிரி கடலோசை எஃப்எம் நிகழ்ச்சிகள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பெண்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:51 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4. நம்ம கடலோசை FM 90.4 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு 11வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கடலோசை FM கடந்த 10 வருஷத்துல எந்தெந்த வகையில நமக்கு பயனுடையதா இருந்துச்சு, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ வாட்ஸ்அப் வழியா ஒரு அக்காவுமே தேவி அக்காவுமே வாட்ஸ்அப் நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: நான் பாமல்ல இருந்து தேவி பேசுறேன். ரெண்டு பேருக்கு வணக்கம். இந்த மீனவர்களுக்கு கடன் மானியம் இருக்கு, மத்திய அரசு எப்படி கொடுக்கறத வந்து நீங்க விரிவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து பிடிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்வித்தொகை வந்து எங்கெங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைய எங்கெங்க விண்ணப்பிக்கலாம் அதை பத்தி சொல்றியா, அது வந்து எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கியா, அதுமே நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வாசிக்கிறதுனா எப்படி எப்படி குழந்தைகளை வளர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்புறம் ஊனமுற்றவர்களை எப்படி வச்சுக்கிறனும் எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்றிய. அப்புறம் பார்த்தா அந்த ஒரு ஆதார் கார்டு பதிய வராங்கன்னா முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லிடுறீங்க, ஒரு பையில மஞ்ச பையில எல்லாத்தையுமே எடுத்து போடுங்க, உங்களுக்கு எப்பவாச்சும் தேவைப்படும், யாராச்சும் பதிய வரும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிடுறீங்க, அது வந்து எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தங்க மன்னா வாழ்த்து சொல்றது சிறப்பா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சும்மா இருக்கிறதுனால இந்த FM-ல பேசுறதுனால சில அண்ணமார்களோ அக்காமார்களோ பேசுறது எங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த சின்ன எப்படி சாப்பாடு கொடுக்கறது, எப்படி மற்றவங்களுக்கு சின்ன பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடல் ஆமைகளை பிடிச்சா 1000 ரூபாய் பரிசு கொடுக்குறோம்னு சொல்றீங்கல்ல, அதுவுமே சிறப்பா இருக்கு. நானும் ஒரு நாளைக்கு முயற்சி பண்ணலாம்னு பாக்குறேன், ஆனா முயற்சி பண்ண முடியல. அப்புறம் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க, அதனால எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. எனக்கு வந்து ஒரு பாடல் போட்டு விடுங்க, குடும்ப பாடல்கள்ல ஏதாச்சும் விஜயகாந்த் பாடல் ஒண்ணு போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.
2: பாமன்ல இருந்து நம்ம தேவி அக்கா தான் வாட்ஸ்அப் நோட்ஸ் அனுப்பியிருந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய விஷயங்களை கடலோசை FM 90.4 10 வருஷங்களை முடிச்சுட்டு 11வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த தருணத்தில் நிறைய காலர்ஸுமே கால் பண்ணீங்க, வாட்ஸ்அப் நோட்ஸுமே அனுப்பியிருந்தீங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து நாளைக்குமே பேசலாம். அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை FM 90.4.
4: நல்ல

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்குங்க. சோ இப்பவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கனவு காணுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். சோ அதுலயும் பெண்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த கனவு காண்பது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதாங்க. அதாவது கனவு காண்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லைங்க, அவங்க கண்ட அந்த கனவுகளை அடையிறதுக்கான சூழ்நிலைகள் தாங்க. அதுவும் ஏழ்மை நிலையில ஒரு பெண் வாழ்றாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அப்படி தன்னோட சின்ன வயசுல, அதுவும் ஸ்கூல் படிக்கும் போதே, தான் கண்ட கனவை நினைவாக்க தான் வீட்டுல கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருந்த நகைய அடகு வச்சு, அது மூலமா தன்னோட கனவை நினைவாக்கி, இப்போ அடகு வச்ச நகைகளையும் மீட்டு, தான் ஆசைப்பட்ட அந்த கனவு வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கி வெற்றி அடைஞ்ச ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? ஒரு சின்ன விஷயம் சொன்னா நம்புவீங்களான்னு தெரியலங்க. நிறைய பெண் குழந்தைங்க கிட்ட போய், இப்ப நம்ம கேட்டோம், அதாவது நீ பெரியாளாகி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பெண் குழந்தைங்க சொல்ற பதில் என்னன்னா, நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறதாங்க. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலுமே மேக்கப்புங்கிறது வந்து முக்கியமான ஒன்னாவே மாறிடுச்சுங்க. சோ வீட்டை விட்டு நம்ம சும்மா வெளியே போனாலே மேக்கப் போட்டுட்டு போகணுங்கிற எண்ணமுமே குழந்தைங்கிட்டயுமே அதிகமா வந்துட்டு, அப்படி தன்னோட வாழ்க்கையிலயுமே சின்ன வயசுல பியூட்டி பார்லர் வைக்கணும்னு ஆசைப்பட்டு, இப்போ தன்னோட கல்லூரி படிப்பை படிச்சுட்டு ஈரோட்டில் பியூட்டி பார்லர் நடத்திட்டு வர்றவங்க தாங்க பிரியா. ஸோ இந்த துறையில ஆர்வம் வந்து, இதைத்தான் நான் முறையாக கற்றுக்க போறேன்னு அவங்க வீட்டில் சொல்லவுமே, மேக்கப் போடுறதுலாம் ஒரு வேலையா, நேரம் காலம் இல்லாமல் அதில் வேலை பார்க்கணும், கல்யாண ஆர்டர்லாம் வந்துடுச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக அங்கே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அதனால இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதனால நான் இதைத்தான் பண்ணுவேன்னு விடாப்புடியா அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த துறையில் அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத பிரியாவோட வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அழகு கலை பத்தின கல்வியை முறையா படிச்சிருக்காங்க. சோ என்னதான் நம்ம படிச்சிருந்தாலுமே அது பத்தின அனுபவ அறிவு நமக்கு வேணும்ல. சோ அதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சில சலூன்களையுமே போய் வேலை பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தனக்குன்னு சொந்தமா ஒரு பார்லர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு போதுமான பணம் வேணும்ல. சோ அப்போதான் தன்னோட வீட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த கொஞ்சம் நகை இருந்திருக்கு, அந்த நகையை கேட்டு அதை ஈடு வச்சு அவங்க அக்காவோட உதவியால ஆசை ஆசையா பார்லருமே திறந்திருக்காங்க. ஆனா இவ்வளோ ஆசைப்பட்டவங்களுக்கு என்ன நேரமோ தெரியலங்க, அந்த நேரம் கரெக்டா கொரோனா லாக்டவுனும் வந்திருக்கு. சோ அந்த நேரத்துல நம்மளா இருந்தாலுமே எவ்வளோ கஷ்டம் இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சேன்னு ஒரு பெரிய வருத்தம் இருக்குல்ல, அப்படிதாங்க இவங்களுக்கும் இருந்திருக்கு. இருந்தாலுமே அதையும் பொருட்படுத்தாம, இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க அந்த நேரத்துல மேக்கப் போட கூப்பிடவும், அவங்க கூப்பிடுற அந்த இடம் வந்து பக்கத்துல இருக்கிற ஊரா இருந்தாலுமே பரவாயில்லைன்னு டூ வீலர்ல போய் மேக்கப் போட்டு ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா கொரோனா பரவல் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகி நார்மலான சூழல் வரவுமே ஒரே சரவெடி தாங்க. 6 மாசத்திலேயே அவங்க போட்டு அந்த முதலீடு எல்லாத்தையுமே எடுத்தது மட்டும் இல்லாம, இப்போ கல்யாண ஆர்டர் இருக்கிற மாசங்கள் எல்லாம் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிட்டும் இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவங்க கிட்ட மேக்கப் போட வர்றவங்க கிட்ட எல்லா மேக்கப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கண்ணாடியை பார்க்கணும் அப்படின்னு இவங்க சொல்றதாங்க. ஸோ எதுக்காக இப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போதே இடையிடையே இந்த முகத்தை பார்த்துட்டு நல்லா வருமா, நமக்கு இந்த மேக்கப் நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பாங்கல்ல. அதே மாதிரி எனக்கு இந்த மேக்கப் வேண்டாம், மாத்துங்க, எனக்கு இது செட் ஆகாது, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது மேக்கப் போடுறவங்களுக்குமே ஒழுங்கா அதை சரியான முறையில செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே போயிருக்குல்ல. அதனாலதான் இவங்க இந்த ஒரு கொள்கையுமே வச்சிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மேக்கப்புக்காக இவங்க பயன்படுத்துற அந்த பொருட்களோட தரம். மூணாவதா, இப்போ திருமணம் நடக்க போகுது அப்படின்னா திருமண பெண்களுக்கு வந்து மேக்கப் போடணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெண்களுக்குமே இருக்கத்தானே செய்யும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பத்தில் உள்ள பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறனால இவங்க அந்த வீட்டு சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியான விலையில வாங்கிப்பாங்களாம். ஸோ இவங்களோட இந்த எண்ணத்தினால தாங்க இன்னைக்கு நிறைய கஸ்டமருமே இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஜம்முன்னு படிச்சுக்கிட்டு தன்னோட வேலையிலையும் ஆர்வம் காட்டி வேலையும் பார்த்துட்டு வராங்க. அழகுங்கிறது பெண்கள் கிட்ட மட்டும் இல்லைங்க, ஆண்கள் கிட்டையும் தான் இருக்கு. ஆனா பெண்கள் வந்து உடல் சார்ந்த அழகா மட்டும் இல்லாம அறிவு, திறமை, நல்ல குணமும் பல விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாராலையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கறது தான் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அப்படி தன்னோட கனவை நனவாக்கிய அழகு கலை நிபுணர் பிரியாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பளை செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் மல்லிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காத்து பொய்யல், கடல்லாம் குந்தளிக்கும் தெற்கு சைடு, மல்லிவட்டம் தெற்கு சைடு தான் போவோம், கடல் குந்தளிக்கும். அது அந்த மழையும் காத்துக்கும் இடியும் ஒரு வளத்தில் விழுந்துட்டு, அது எங்கள் மதனி வளத்தில் எங்கள் மச்சான் மேலே தான் அந்த இடியும் விழுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க இடி விழுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாளும் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்தோம். மழை பெஞ்சு அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். எங்கிட்டு போடுறதுலுமே எங்களுக்கு 7 நாளும் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ கா லைட்லாம் கிடையாதுல்ல, சின்ன காண்டா லைட்டு பொறுத்து காண்டா பொறுத்துவோம். இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துரும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னடைச்சோம், நாங்களாம் பாய் அடித்து 7 நாளாச்சு பசி தாகம் போல சித்துக்கிறது போகும்போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடித்து ஓடணும், பாய் அடித்து ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது. அது எந்த கரையும் தெரியலையா, வேளாங்கண்ணியில் கடலில் குளிச்சு கிடந்தாலும் குளத்தில் ஏறி பாயை இறக்கி எங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில் எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வெள்ளத்தில் ஏற்றி எங்களை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணந்தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்தோம் கடலில். வேளாங்கண்ணில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்பலை பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணில் சாமி கும்பிட வந்தவங்க வெளியேறி எங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் சரியான சரித்திரம். ரெண்டியா
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
3: நம்ம வீட்ல நம்ம தினமும் பயன்படுத்துற ஒரு உணவு பொருள், அதே மாதிரி நம்ம அதிகமா விலை கொடுத்து வாங்காத ஒரு பொருள், அதுவும் நம்ம தீவு பகுதியில அதிகமா கிடைக்கிற ஒரு பொருள் என்னன்னு கேட்டா நிறைய பேரோட பதில் என்னவா இருக்குன்னா, முதல்ல மீன், அப்புறமா கருவாடு, அப்புறமா முருங்கைக்கீரை, கருவேப்பிலன்னு சொல்லிட்டே போகலாங்க. இதுலயுமே முக்கியமா எல்லா வீட்லயுமே இருக்கிற ஒரு பொருள் தாங்க தேங்காய். அதாவது நம்ம பகுதிகளில் 100-90 வீடுகளில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த தென்னை மரம் இருக்கு. ஸோ அதில் இருக்கிற இந்த தேங்காயில இருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒன்றாவுமே இப்போ பல இடங்களில் மாறிட்டு தாங்க இருக்கு. அதுவும் ஆரோக்கியத்தை முக்கியமாக பார்க்குற இந்த காலத்தில் இயற்கையான உணவுகளுக்கு ட்ரெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இப்போ தேங்காய் பாலுக்குமே இருக்கு. ஸோ நம்ம ராமநாதபுரத்தில் தென்னை மரங்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் கூட தேங்காய் பாலை தொழிலாக செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்க முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நம்மளோட நெய்தல் நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஸோ இந்த தேங்காய் பால் விற்பனைக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல தேங்காய் எடுத்து அதை உடச்சிட்டு அதில் இருக்கிற தேங்காய் கருவை நல்லா துருவி எடுத்துக்கணுங்க. ஸோ துருவுன தேங்காயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து அதை அரைச்சி எடுத்து ஒரு நைஸான துணியில் அதை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். ஸோ அந்த சக்கையை நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சரில் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்தோம்னா மறுபடியும் நமக்கு தேங்காய் பால் கிடைக்குங்க. ஸோ இந்த பாலை நம்ம காலையிலே அதிகமாக இந்த வாக்கிங் போவாங்கள்ல, ஸோ அந்த இடங்களில் சின்னதாக நம்ம கடை போட்டு ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்களை கூட கொடுக்காம பேப்பர் கப்பில் கூட நம்ம இந்த ஜூஸை கொடுத்து விற்பனை பண்ணலாங்க. இல்லைனா ஹோட்டலுக்கோ இல்லை டீ கடை ஜூஸ் கடைகளுக்கோ நம்ம மொத்தமாக கொடுத்து கூட விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம பகுதிகளில் நம்மளால் ஈஸியாக இந்த தொழில் பண்ண முடியும். ஸோ பெண்கள் குழுவாக சேர்ந்து கூட இதே தொழிலை பெரிய அளவில் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வீணா போற அந்த தேங்காய் வச்சு கூட நம்ம மதிப்பு கூட்டல் செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கையிலே இருக்கிற வளத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா சாதாரண பொருளை வச்சு கூட பெரிய அளவில் வருமானம் தரக்கூடியதா நம்மளாலையும் மாற்றிக்க முடியுங்க. ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த தொழில் ரொம்பவும் எளிமையான முறையில் இருக்கிறதால இதையுமே செஞ்சு நம்ம லாபம் பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very good luck, best wishes, God bless, thank you.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு.

இருக்கும்போது அவங்க பண்ற சேட்டைகளை நம்ம சமாளிக்கிறத விடவும் அவங்கள சாப்பிட வைக்கிறதாங்க வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு சவாலான விஷயமாவே இருக்கும். அதுலயும் கோடை விடுமுறைகளாக வந்துட்டா போதுங்க, குழந்தைங்கிட்ட சாப்பிட சொல்லி சொல்லியே அம்மாக்களோட பாதி எனர்ஜியுமே போயிடும். ஸோ புது புது ரெசிபியா விதவிதமா நம்ம செஞ்சு கொடுத்தாலுமே குழந்தைங்க சொல்ற ஒரே பதில் வேண்டாம் அப்படிங்கறதுதான். ஸோ குழந்தைங்க இப்படி சாப்பாடு வேண்டான்னு அடம்பிடிக்க உளவியல் ரீதியா பல காரணங்கள் இருக்கு. இருந்தாலுமே அதை சரி செய்யறதுக்குமே ஒரு சில வழிகளுமே இருக்குங்க. ஸோ அதை நம்ம சரியான முறையில கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இந்த சவாலையுமே நம்மளால சரி பண்ணிக்க முடியும். அந்த வழிகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பெண் நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. அப்படி குழந்தைங்க அடம்பிடிக்காம சாப்பிட்றதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த வழிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குழந்தைங்க நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றத நம்ம கம்மி பண்ணிக்கணுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து தேவையில்லாத நேரத்தில் அதிகமான நொறுக்கு தீனி சாப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வயிறு வந்து சீக்கிரமாகவே நிறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஃபில் ஆயிரும். அதனால தான் நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால சாப்பிட முடியாமல் போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பசிக்கும் போது தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதாவது குழந்தைக்கு எந்த நேரத்தில் பசி எடுக்கும் அப்படிங்கிறது அம்மாக்களுக்கு தெரியும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு அந்த பசி எடுக்க நேரத்தில் மட்டும் நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற சாப்பாட்டை அவங்க முழுசாக சாப்பிட முடிப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சாப்பிட்ற தட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு பிடிச்ச உணவை கொடுக்கமோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நிறத்தில் பிடிச்ச வடிவத்தில் அவங்க பார்த்து ரசிக்கிற வகையில் இருக்கிற அந்த தட்டில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற சாப்பாட்டை ஆர்வமாக அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நாலாவதாக, குழந்தைக்கு ஏன் அந்த உணவு பிடிக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம தேடணுங்க. ஏன்னா குழந்தைங்க இதுக்கு முன்னாடி நம்ம அந்த உணவை சமைச்சு கொடுத்துருப்போம், அப்போ அவங்க நல்லா சாப்பிட்ருப்பாங்க. திடீர்னாலும் இப்போ தான் அந்த குழந்தை அந்த ஆல்ரெடி பிடிச்ச உணவை கூட இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தாங்க குழந்தை மறுபடியும் அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றதுக்கு நம்மளால் வழி செய்ய முடியும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, பசியை தூண்டணும். ஸோ குழந்தைங்க வீட்டிலே இருக்காங்க, சும்மா மொபைல் ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க, ஓடி ஆடி விளையாடாம இருக்காங்க, நேரத்துக்கு மட்டும் மூணு நேரம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க சின்ன சின்னதாக அவங்களுக்கு வேலைகள் கொடுக்கணும். வீட்டுக்குள்ளேயே அவங்கள அடைச்சி வைக்காம அவங்க களைச்சி போகிற மாதிரி ஏதாவது வேலைகளை செய்ய சொல்லலாம், இல்லைன்னா அவங்கள விளையாட செய்ய சொல்லலாம். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தானாகவே அவங்க களைச்சி போய் அவங்க பசி எடுத்து அவங்க உணவு சாப்பிட்றதுல ஆர்வம் காட்டுவாங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணவுகளை நம்ம அழகாக கொடுக்கணுங்க. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரியான சாப்பாடை நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு மேலே ஒரு வித வெறுப்பு தான் வரும். அதனால நம்ம கொடுக்குற உணவு, அதாவது எப்போவுமே கொடுக்குற உணவாக இருந்தாலுமே அதை கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்டான முறையில் நம்ம டெக்கரேட் பண்ணிலாம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க அந்த டெக்கரேஷனை பார்த்து கூட அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேரட் வச்சு பூ செஞ்சோம், இல்லைன்னா இந்த பழங்களை வச்சு மிக்கி மவுஸ் மாதிரி ஃபேஸ் மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கல்ல. இந்த தோசையிலே வந்து பூ தோசை, டெடிபியர் தோசைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கிட்ட எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது அன்பு மட்டும்தான் காட்டணும். அதாவது சாப்பிடும்போது மட்டும் இல்லைங்க, மற்ற நேரங்கள்லையுமே நம்ம அன்பாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னா குழந்தைங்க நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கறது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற உணவுகளையும், அதாவது நம்ம அன்பாக கொடுக்குற உணவுகளையுமே அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடணுங்க. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே சேர்ந்து ஒரு நேரமாவது ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போதே அந்த குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த உணவுகளை பற்றி சின்ன சின்ன விஷயங்களோ இல்லை கதைகளையோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு அந்த உணவை கொடுத்தோம் அப்படின்னா, அப்படி நம்ம சொல்லும்போது குழந்தைங்களுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி அந்த கதைகளை கேட்டு சாப்பிட்றதுனால அவங்கள அறியாமலே அவங்க அதிகமான அளவு உணவுகளையும் சாப்பிட்டுப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மொபைல் டிவி கொடுக்குற பழக்கத்தை நம்ம குறைச்சி அவங்களுக்கு நல்ல உறக்கத்தையும் கொடுக்கணுங்க. ஸோ இது வந்து செரிமான பிரச்சனைகள் வராமலும் குழந்தைங்களுக்கு தடுக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன யுக்திகளை நம்ம சரியான முறைகளில் கையாண்டோம் அப்படின்னா குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு செயலாமே மாறிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
5: உலகத்தில் இருக்கிற அதிசயங்கள்

0: 106 FM 90.4
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. இன்று அங்காடி தெரு மற்றும் தாம் தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கேம். இப்ப கருவாடி வியாபாரம் பாக்குறேன். சின்ன வயசுல 10 வயசுல சவுக்க காட்டுல குட வச்சு தண்ணி எழுதி ஊத்துனேன். அதுக்கு முன்னால கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல்லு, 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைப்போம், நேரமா சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நாலு 60 கல்லு 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போயினா 1 கட்டு 40 ரூபா. அதை விட்டு சாப்பிட்டோம், அதை விட்டு தின்னோம். விறகு ஒடிப்போம். விறகு ஒடிச்சு அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம், திரிய வெடிப்பு வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுன்னா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தைக்கு பாவாடை சட்டை எடுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிரமும் மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த கலத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அங்கே தோல்ல ஓட்டு கம்பு ஓட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி ஓட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு வந்து கோயில், நம்ம சஞ்சயபுரம் கோயில் இருக்குல்ல பழைய கோயில், அதை தூக்கிட்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு வர வண்டியில வண்டி வந்து வண்டியில ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்குலாம். அந்த விபத்து நடக்கணும், எல்லாத்துக்குமே நடக்கணும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு மூக்கு இழுத்து மூக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் போய் சவுக்க கடலாம் போய் போக முடியாது. மறுவா கால் வழியெல்லாம் அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ளாடுறதுல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியது கரியும். நன்றி ஐயா, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: Yeah.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10ஆம் ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: மற்றும் தாம்தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று அங்காடி தெரு மற்றும் தாம் தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அங்காடி தெரு மற்றும் தாம்தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அங்காடி தெரு மற்றும் தாம்தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: கருங்காலி நாயே, நீட்டல எவ்வளவு பண்டில தூக்க வச்சு தூக்க வச்சு எங்க கழுத்தை உடைச்சிருப்ப. ஒரே பண்டில உன் கழுத்தை உடைச்சாமல ஒரே போடு
3: மாப்பிள்ள கலக்கிட்டல.

0: சேர்ந்து
1: பட்டம்
0: கொடுப்போம்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோடய வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது, அதான் என்னோடய மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டுருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுவலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, எங்கள் ஃபாரின்லாம் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறுவலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தையை கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ அவங்க மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனை மற்றும் அதை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சபரினா திரவிச்சந்தர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் பார்க்க போறோம். அந்த டாபிக் பேர் தான் சைனஸ். எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களே, சைனஸ் இருக்கு, சைனஸ் இருக்கு, சைனஸ் இருக்குன்னு. இன்னைக்கு சைனஸ்ல என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். சைனஸ் அப்படின்னா என்ன, இது ஒரு நோயா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது, இது ஒரு நோயே கிடையாது. அப்போ என்ன சார் சைனஸ், சைனஸ் நோயே இல்லைன்றீங்க. சைனஸ்னால் என்னென்னா, சைனஸ்ன்றது நம்மளோட ஃபேஸ் இருக்குல்ல, இது எப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம், மண்டையோடுன்னு சொல்கிறோம்ல, இந்த ஃபேஸ், இந்த ஸ்கல், அந்த ஸ்கல்லில் இருக்கிற இந்த ஃபேஸில் இருக்கிற நிறைய ஓட்டைங்க, அந்த ஓட்டைங்களோட பேர் தான் சைனஸ். இப்போ நம்மளோட ஃபேஸ் ஸ்கல் மண்டையோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெத்தி பகுதியில் 2 ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை பேர் தான் ஃப்ராண்டல் சைனஸ். அதே மாதிரி கண்ணுக்கு சைடில் ஒரு ஓட்டை இருக்கும், அது பேர் தான் எத்மாய்டு சைனஸ். அதே மாதிரி மூக்குக்கு 2 சைடில் ஒரு ஓட்டைகள் இருக்கும், இது பேர் தான் மேக்ஸிலரி சைனஸ். அப்போ இந்த சைனஸ்ன்றது நம்ம மண்டை ஓட்டில் உள்ள இருக்கும் பல ஓட்டைகள் மற்றும் பொந்துகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பொந்துகள் மற்றும் ஓட்டைகள் எதனால கடவுள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது உங்களுக்கு உங்கள் மூளையோட வெயிட்டு தெரிஞ்சிருக்கா? உங்கள் தலைகணம் என்னைக்காவது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? ஃபீல் ஆயிருக்காது. ஏன், இவ்வளோ ஒரு பெரிய மூளை உங்கள் உடம்புல உங்கள் தலையில் இருக்குது, ஆனால் அந்த மூளையோட வெயிட்டை உங்களால் ஃபீலே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பல ஓட்டைகள் ஷாக் அப்சார்பர் மாதிரி, ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி, எப்படி பைக்கில் ஃப்ரண்ட்டில் அப்படி சஸ்பென்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி இந்த மூளையை சஸ்பென்ஷன் எஃபெக்ட், குஷன் எஃபெக்ட் கொடுத்து வச்சிருக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த சைனஸ் என்ற ஓட்டைகளுக்கு உண்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சைனஸ்ன்றது ஒரு நோய் கிடையாது, சைனஸ்ன்றது ஒரு ஓட்டைகள், அந்த ஓட்டைகளோட மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட தலைகணம் தெரியாமல் இருக்குது, இதுதான் சைனஸ். அப்புறம் ஏச சைனஸ்னு ஒரு நோயாச்சு, வாங்க ரெண்டாவது பாட்டுக்கு போகலாம். ஒருத்தருக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது. அலர்ஜி ப்ராப்ளம்னா என்ன? மூக்கில் ஒரு தூசி புகை இதெல்லாம் படும் போது உங்களுக்கு மூக்கில் ஒரே ஹச் ஹச் ஹச்னு கண்டினியூஸாக தும்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த தண்ணி வருதுல, அந்த தண்ணி வந்து அந்த வர சளி வந்து இந்த மாதிரி சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டைகளில் போய் சேர ஆரம்பிக்குது. அப்படி சேர ஆரம்பிக்கும் போது அந்த சளி வந்து சைனஸில் சேரும் போது அந்த சைனஸ் என்ன ஆகுது? ஓட்டையில் காலி காற்று தானே இருக்கணும், அந்த காற்று ஃபுல்லாக இப்போ சளி ரொம்பிடுச்சுன்னா அப்போ அந்த இடம்லாம் அப்படியே பிளாக் ஆகிடுது. அப்போ இந்த நோயை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு சைனுசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைனுசைட்டிஸ்ன்றது என்னென்னா இந்த மாதிரி இந்த சைனஸில் சளி சேர்ந்து அதில் பாக்டீரியாவோ வைரஸோ கிருமியெலாம் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதை வந்து சைனுசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சைனுசைட்டிஸை தான் நம்ம ஆளுங்க கொலோக்கியலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு சைனஸ் இருக்குது சைனஸ் இருக்குது சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைனஸ்ன்றது ஒரு மிஸ்நாமர், தவறான வார்த்தை, அந்த அப்படின்னு ஒரு நோய் கிடையாது, அது ஒரு உறுப்பு ஒரு ஓட்டை. சைனுசைட்டிஸ் தான் கரெக்டான வார்த்தை.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீது அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதில் செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்கா, பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்ல பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி பிடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: அறிவம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனை மற்றும் அதை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நம்ம பேஸ் வந்து சைனஸ் என்னன்னா இந்த மூக்கு பகுதியில வந்து ஓட்டைங்க, கொஞ்சம் மேல போனா பிராண்டல் சைனஸ் அப்படின்ட்டு ஒரு 3-4 சைனஸ். இந்த சைனஸ்னா ஓட்டைங்க. இந்த ஓட்டைங்க என்னன்னா காலி இடங்கள், போல் மாதிரி இருக்கும், காலி போல் மாதிரி இடங்க. இந்த இடங்க எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இருக்கிறதுனாலதான் நம்ம தலையோட ஷாக் அப்சார்பர் மாதிரி. பட் ஆனா சைனஸஸ் வந்துட்டு எப்ப அந்த போல்லாம் வந்து சளி சேருதோ அப்ப அது பேர் தான் சைனசைட்டிஸ் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ சைனஸ்ன்றது நார்மலாக இருக்கிற இடம். அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனோ இல்லை அலர்ஜியோ எது காரணத்தினால உங்களுக்கு வந்து சளி சேர்ந்ததுன்னா அப்போ இந்த சைனஸஸ்லாம் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த ஷாக் அப்சர்வரை ஆக்ட் பண்ணுறதுனால ஷாக் அப்சர்வர் மாதிரி ஆக்ட் ஆக முடியல, சஸ்பென்ஷன் பண்ண முடியல. அப்போ சைனசைட்டிஸ்ன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா தலையோட வெயிட் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த சைனசைட்டிஸ் ஏன் வருது, அந்த சளி ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெண்டே 2 காரணம். ஒன்று அலர்ஜி, இன்னொன்று இன்ஃபெக்ஷன். இப்போ இன்ஃபெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கோவிட் எடுத்துக்கிட்டோங்க, இல்லைனா வந்து ஒரு பண்ணிக்காய்ச்சல் எடுத்துக்கோங்க, எனி இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கோங்க. இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும் போது சளி ஃபார்ம் ஆகும். இப்போ மூக்குலேருந்து நம்ம தண்ணி வருதுல, அந்த மூக்குலேருந்து வர தண்ணி வந்துட்டு பின்னாடி இறங்கி தொண்டைக்கு வந்து தொண்டையை உயர்த்துப்பாங்க. சிலதெல்லாம் எங்கே ட்ரெயின் ஆகும்னா அந்த மேக்ஸிலரி சைனஸில் போய் ட்ரெயின் ஆகி அங்கே போய் செட்டில் ஆகிடும். இப்போ படுத்து தூங்குறாங்கன்னா அப்போ இந்த சிந்திர டைம்லலாம் இல்லாமல் இந்த சைனஸஸ்லாம் போய் ஃபில் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு ஓவர் ரியாக்டிவாக இருக்கும்போது ஈஸியாக பார்த்து போகும்போது ஈஸியாக ஃபில் ஆகிடும். அப்போ வந்து இந்த இடத்துல நல்ல சளி சேர்ந்து ஒரே தலைவலி மூஞ்சி வெயிட்டாக இருக்குது, மூஞ்சி வீங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸோட பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. இது வந்து இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய சைனசைட்டிஸ். அலர்ஜின்றது பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்ட்டோ ஸ்மோக்கோ இல்லை ஒத்துக்காத ஐட்டம் பட்ட உடனே சில பேர் பட்டனா அடுக்கு தும்பல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலை ஏஞ்சோன்னு பார்த்தா ஹச்சு தண்ணியாக கொட்டும். இப்போ அவங்களுக்குலாம் கூட அந்த தண்ணி எங்கே போய் சேரும், அந்த சைனஸில் போய் சேரும். ஸோ அலர்ஜினாலே உங்களுக்கு சைனஸில் வந்து தண்ணி ஃபில் ஆகலாம், இன்ஃபெக்ஷனாலே ஃபில் ஆகலாம். ஆனால் இன்ஃபெக்ஷனால ஃபில் ஆகிறது 4-5 நாளில் வந்து சரியாயிடும். ஓகேங்களா? ஏன்னா இன்ஃபெக்ஷன் கம்மியான உடனே அப்புறம் நீங்கள் வந்து பண்ண சரியாகும். ஆனால் அலர்ஜியால் இருக்கிறவங்களுக்கு லைஃப் லாங் அந்த அலர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டஸ்ட் ஸ்மோக் எப்போ பட்டாலும் அவங்க அடுக்கு அப்படியே அதோட வந்து வாழ்ந்து அப்படியே அவங்க பழகிடுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், என்னன்னா இந்த மண்டை இருக்கிறதுக்கு சளி விடாது அப்படின்ற மாதிரி பழமொழி சொல்லுவாங்க. அது அலர்ஜி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உனக்கு வந்து நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, க்யூரே பண்ண முடியாது. அதே மாதிரி உனக்கு அது ஆப்பு அடிக்காது, அது நீ இறந்தும் போக மாட்டேன். ஓகேங்களா? பட் ஆனால் உயிரோட தான் இருக்கு, ஆனால் கடுப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். பட் யுல் பி தேர். ஸோ இதுதான் வந்து அலர்ஜிக் சைனசைட்டிஸோட கிளாசிக்கல் சிம்டம்ஸாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 2 சைனஸாக இருக்காது, இந்த அலர்ஜி சைனஸாக இருக்கும், இன்ஃபெக்டிவ் சைனஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஈஸி காசே செலவே இல்லாமல் ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம். ஓகேங்களா? ஆவி பிடிக்கிறது. அந்த ஆவியில் வந்து விக்ஸு தைலம் சில பேர் இந்த க்ரீன் கலரில் ஒரு கேப்சூலில் போட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரணாயம் கிளம்பி மூக்கு நல்லா இது பண்ணிங்கன்னா சைனஸஸ் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். ஏன்னா அந்த சளி திக்காக இருக்குமா, ஹீட் போய் வெளியே அப்ளை பண்ணும்போது அந்த சளியெலாம் கரையும். அப்புறம் பிரணாயமா இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது அந்த சளியெலாம் ஈஸியாக வெளியே வரும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் சைனஸஸ் வந்து க்ளீனாக இருக்கும். இது நீங்கள் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கனாலும் வேலை செய்யாது. ஓகேங்களா? இதை நான் எப்படி சொல்கிறேன்னா சைனஸ் பேஷன்ஸ் இருக்கிறவங்க டெய்லி இந்த ரொட்டீன் ப்ராக்டிஸாக காலைல பார்த்து ரெஸ்ட் ரூம் போகிற பாத்ரூம் போகும்போது பல் வளர்க்கும் போது பக்கத்து ஒரு சின்ன ஸ்டீமரே ரெஸ்ட் ரூம் டக்குண்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே சேர்த்து பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு சைனஸ் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சைனசைட்டிஸ் பேஷன்ஸ்க்கு நம்ம சொல்கிற டிப்ஸாக இருக்கு.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனை மற்றும் அதை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சபரினா ரவிச்சந்தர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: கண்டிப்பா வந்துட்டு லங்ஸுக்குன்னு செக்கிங் வந்து தனியா இருக்கு, ஓகேங்களா? லங்ஸ் மாஸ்டர் செக்அப்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டு பண்றோம் எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம். லங் மாஸ்டர் செக்அப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜென்ரலா பாடி செக்அப் எடுக்கும்போது நம்ம லங்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்ரே மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா ஒரு எக்ஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிபியோ, ஒரு கேன்சரோ, ஒரு பூகாம்பரமான நோய் ஏதாவது இருந்தாதான் நமக்கு எக்ஸ்ரேல தெரியும். ஏன்னா எக்ஸ்ரேன்றது ரொம்ப பேசிக் டெஸ்ட், ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து இங்கிருந்து நிலாவை பாக்குறதுக்கும் நிலால போய் இறங்கி நிலாவை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப எக்ஸ்ரேன்றது இங்கிருந்து நிலாவை பாக்குறோம், ஓகே, நிலா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கா ஒரு 3D டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு 2D ஸ்ட்ரக்சர்ல பாக்குறதா எக்ஸ்ரே. சோ அதுல ஏகப்பட்ட விஷயம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் தான் வந்து மாஸ்டர் செக்அப்ல பண்ணுவாங்க. லங்ஸுக்கு வந்து சும்மா பேர் ஒரு எக்ஸ்ரே உள்ள போட்டுருப்போம். நான் லங்ஸுக்குன்னு ஸ்கிரீன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளட்ல இருக்கிற அலர்ஜி அணுக்கள் ஈசினோஃபில் ஐஜி, ரெண்டாவது ஊதர டெஸ்ட் PFT, மூணாவது லங்ஸ்ல எவ்வளவு வீக் இருக்குன்னு பாக்குற ஃபீனோ, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே. எக்ஸ்ரே டவுட் ஆனால் அப்படியே ஒரு சிடி ஸ்கேன், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பேஸ் அதே மாதிரி சளி, நம்ம வந்து இரும்பி வர சளி, ஓகேங்களா? சளி வரல கூட அட்லீஸ்ட் உள்ள இருந்து அவங்க துப்பி கூட போட்டுருப்பாங்க. சில நேரத்தில் நம்மளே ஒரு டியூப் மாதிரி போட்டு உள்ள இருந்து கொஞ்சம் வாஷ் எடுத்து அதுல வந்து இந்த ஆசிட் பாஸ்பெஸ்லி, கிராம் ஸ்டேன், கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி, KOH அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள பாசி வளருதா என்ன வளருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணாமனா தான், நான் எப்போ யாருக்கு சொல்றேன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆச்சுன்னா தான் நம்ம இதை வந்து அட்வைஸ் பண்றோமே தவிர, மற்றபடி நீங்க வந்துட்டு லங்ஸுக்குன்னு ஜென்ரலாக செக்அப் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த மாசம் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்ரே, PFT ஊதர் டெஸ்ட், இது ரெண்டு பண்ணா கூட போதும். இப்போ ஆல்ரெடி நான் அதோட பேஷண்டா இருக்கேன் சார், சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு ஆஸ்துமா பேஷண்ட், சைனஸ் பேஷண்ட், இல்லைன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருமல் வந்துகிட்டே இருக்கு, டிபி முன்னாடி வந்திருக்கு, போஸ்ட் கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்கு, இப்போ லங் ஃபங்க்ஷன் எப்படின்னு தெரியல, இப்படி இருக்கவங்க நீங்க சும்மா ஒரு எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா வேஸ்ட். அப்போ நீங்க வந்து லங் ரிலேட்டடா காம்ப்ரிஹென்சிவ் செக்அப் போனா தான் நல்லது. மற்றபடி நான் ஜென்ரல் இண்டிவிஜுவல் அப்படின்னா நீங்க ஜென்ரல் மாஸ்டர் செக்அப் போறதா வந்துட்டு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் ஏன் கல்லானா மன

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆசையிலே காக்கையடா, அலைவதிலே கழுதையடா, காசில்லாத வேளையிலே கடவுளுக்கே பூசையடா. தந்திரத்தில் நரிகளடா, தன்னலத்தில் புலிகளடா, அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா.

பாதிவாயிருக்கும் முழநீளம் நாக்கிருக்கும் முதுகிலே கண்ணிருக்கும் மூளையிலே மண்ணிருக்கும்.

வனத்திலே விட்டுவிட்டால் மிருகம் எல்லாம் வரவேற்கும். வனத்திலே விடுவதற்கு வால் மட்டும் இல்லையடா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனை மற்றும் அதை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சபரினா ரவிச்சந்தர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நான் எப்பவுமே எடுத்த உடனே வந்து டிசீஸ் பத்தி போகவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு நார்மலா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், பிசியாலஜிக்கலா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணுனா பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒல்லியா இருப்பாங்களே தவிர வந்துட்டு அவங்களோட பாடியோட ஸ்டாமினா அந்த அளவுக்கு இருக்காது. ஏன், என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் குண்டா இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு சில நாட்கள் ஜிம்முக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா. என்னோட ரொம்ப ஒல்லியா இருக்கிற ஆள் ஒருத்தவங்க இருக்காரு, நான் இருக்கேன். ஆனா வந்து நான் பண்ற ஒர்க் அவுட்ஸ்ல வந்துட்டு எனக்கு மூச்சு வாங்காது, ஆனா அவருக்கு மைல்டாவே வாங்கும். ஏன் அப்படின்னா, என் பாடி வந்து அதை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அடாப்ட் ஆயிருக்கு, புரியுதுங்களா. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு 100 மீட்டர் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒல்லியா இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்குலாம் பிரவுன் அடிபோஸ் டிஷ்யூ இருக்கு. பிரவுன் அடிபோஸ் டிஷ்யூன்றதுனா பிரவுன் கலர்ல ஒரு டிஷ்யூ இந்த நேப் ஆஃப் த நெக்ல இருக்கும். அது என்ன பண்ணோம்னா, நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜியை சூடா கன்வெர்ட் பண்ணி வெளியே அமைச்சிடும். அவங்களோட பாடி எப்பவுமே ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஹீட் பாடி நம்ம கொலோக்கியலா சொல்றோம், ஆனா மெடிக்கலா போனீங்கன்னா அது பேர் பிரவுன் அடிபோஸ் டிஷ்யூ. அதை பத்தி கூகுள் பண்ணி பாருங்க, நல்ல சூப்பரான ஃபேக்ட்ஸ் தான் இருக்கு. நீங்க என்னதான் அந்த எனர்ஜி ஃபுல்லா ஏடிபியா மாத்தி அப்படியே எனர்ஜி வெளியே கன்வெர்ட் பண்ணி விட்டோம். சோ உங்களுக்கு என்னதான் சாப்பிட்டாலும் உங்களோட கொலஸ்ட்ரால போயிட்டு சேராது, உங்க வெயிட் போடாத தவிர பாடி வந்து இது வேணும். சோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு கிடைச்ச வரன், ஓகேங்களா. நம்ம வந்து என்னதான் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஈக்குவலா இருப்பா, இந்த 100 கலோரி சாப்பிட்டு இந்த 1/2 கிலோ பொடி, 1000 கலோரி சாப்பிட்டு இந்த 2 கிலோ பொடி டக்கு டக்குன்னு போட்டுருது. சோ நம்ம வாய் அடக்க வேண்டியது இருக்கு, அப்படி அடக்கிட்டா அப்படி போட்டுட்டாலும் உள்ள உடனே ஓடி அந்த கலோரியை பர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நீங்க அப்படி உள்ள போட்டாலும் இவன் ஜாலியா வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஹீட்டா மேல அமைச்சு விட்டுறான், நீங்க நிம்மதியா ஒல்லியா இருக்கீங்க, நாங்க வீட்டை போட்டுக்கிட்டே போறோம், என்ன பண்றது. சோ வந்து தலைவிதி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ இதுக்கும் எக்ஸசைஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, ஓகேங்களா. எக்ஸசைஸ்ன்றது ஓடி ஓடி ஓடி நம்ம ட்ரெயின் பண்ணி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஓடினா கூட என்ன, மேபி நான் நல்லா எக்ஸசைஸ் ட்ரெயின் ஆயிருக்கேன், நீங்க ட்ரெயின் ஆனால் நான் பெட்டு கட்ட உங்களோட அதிகமாக ஓடுவேன். தோ யூர் லுக்கிங் சோ ஃபிட், நான் கொஞ்சம் குண்டா இருந்தாலும் நான் ஓடிடுவேன், ஏன்னா நான் வந்து ட்ரெயின் ஆயிருக்கேன். ஆனா இதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க ஒல்லியா இருக்கிறதால ஃபிட் அண்ட் அன்ஃபிட் எல்லாம் கிடையாது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: நீயே சொல்லு.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பலில் வேலை வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன்பிடித்தலாம்னா அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு அது ஒன்று, அதை அதை சேர்த்தா 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும் வெளியே போகும், அந்த மாதிரி பாடுவாங்க 4 மடியும் ஒரே ட்ராவலிங். அதுக்கு வந்து 4 ட்ராவலிங், அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளியே விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல் எப்படின்னா மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இங்கே இருந்து போனால் கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடையதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடு, அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில், ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம், 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாணி முடிஞ்சக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயாலும் அப்படி சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன் பிடி. ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறதுல ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: பச்சை மரம் 1, இச்சை கிளி 2.

0: கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை இத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலாசி தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
3: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனை மற்றும் அதை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: சைனஸ்ன்றது ஒரு மிஸ்நாமர், தவறான வார்த்தை. அந்த அப்படின்னு ஒரு நோய் கிடையாது, அது ஒரு உறுப்பு, ஒரு ஓட்டை. சைனசைட்டிஸ் தான் கரெக்டான வார்த்தை. அப்ப சைனசைட்டிஸ் எதனால நடக்குதுன்னா, ரொம்ப காமனா இந்த அலர்ஜி ப்ராப்ளம்னால தான் வருது. மூக்குல வர அலர்ஜி பேர் தான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால சைனஸ்ல சளி சேருது. அந்த சளி சேரும் போது அதனால இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதுதான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். வேற காரணம் எதுவுமே இல்லையா, கண்டிப்பா இருக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தாக்குதல். டைரக்டா கூட சில பேருக்கு வந்துட்டு மூக்குல வைரஸ் தாக்குது, பாக்டீரியா தாக்குது, அதனால சளி சேர்ந்து கூட இந்த சைனஸ்ல இதுவாகலாம். இதுதான் வந்து ஈட்டியாலஜி. ரெண்டாவது, இந்த சைனசைட்டிஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளம், அதாவது சைனஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளமுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் சொன்னல, உங்களோட தலையோட வெயிட், தலகன் என்னைக்காவது இருந்திருக்கா இல்லவே இல்லைன்னு. ஆனால் அந்த சைனஸ் வந்தால் இருக்கும். இந்த சைனசைட்டிஸ் என்ற ப்ராப்ளம் வரும்போது நம்ம தலையோட வெயிட் பயங்கரமா இருக்கும். அப்படியே தலை இப்படி வச்சோம்னா அப்படி விழுந்துரும், இப்படி வச்சோம்னா அப்படி விழுந்துரும். ஏன்னா என்ன சார், தலை அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, என்னால் முடியல. ஸோ தலை கனம், தலை வெயிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஷாக் அப்சார்பர் ஆக்ஷன் போதும். ஸோ சைனசைட்டிஸோட மெயின் அறிகுறி வந்து இந்த தலை கனம் ஒன்று. ரெண்டாவது தலைவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த ஃபேஷியல் போனோட பெயின், இந்த ஃபேஸில் இருக்கிற எலும்புகளோட வலி, இது வந்து ரெண்டாவது அறிகுறியாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. மூணாவது, மூக்கிலேருந்து சளி தொண்டைக்கு இறங்குது. பண்ணும்போது சளி இறங்கினே இருக்குது சார், மூக்கிலேருந்து தள்ளி தொண்டைக்கு இறங்கிட்டே இருக்குன்ட்டு, போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் அப்படின்ற அறிகுறி இந்த சைனஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரெண்டாவது, மூக்கு வந்து அடைச்ச மாதிரியே இருக்குது, மூக்கு பிளாக் ஆகுது, இது ஒரு அறிகுறி. மூக்கில் தண்ணி தும்பல் வருது, இது ஒரு அறிகுறி. ஸ்மெல்லே தெரியல, இது ஒரு அறிகுறி. இப்படின்ட்டு அடிக்கிட்டே போகலாம். ஸோ ரொம்ப காமனாக ஒரு மூணு நாள் அறிகுறி இந்த சைனசைட்டிஸ்க்கு என்னென்னா, தலைகணம், மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, மூக்குக்கு பின்னாடி சளி ஊத்துறது அப்படின்றது மெயின் அறிகுறிகளாக இந்த சைனஸ்க்கு வந்துட்டு, சைனசைட்டிஸ்க்கு வந்து இருக்குது. ரைட், எப்படி சார் இதை நான் அணுகணும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் தான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். அப்படின்னா என்னென்னா, நுரையீரல்கள் டாக்டர்கள் மற்றும் ENT டாக்டர் தான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். அப்போது அந்த அலர்ஜியை டீல் பண்ணுற இந்த நுரையீரல் டாக்டர்கள்கிட்ட நம்ம போய் பார்க்கணும். அவங்க ஒரு சில டெஸ்ட்டுகள், அலர்ஜி எவ்வளோ இருக்குது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபேஸில் வந்து அந்த சைனஸ் எவ்வளோ தூரம் சேர்ந்துருக்கு, இதை நம்ம மருந்துலேயே குறைச்சிக்கலாமா இல்லைனா வேறு எதாவது தேவைப்படுமா அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் போகும். சரி சார், ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு மருந்துகளை தருவோம், அதே மாதிரி மாத்திரைகள் தருவோம். தேவைப்பட்டதான அந்த சைனஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபெஸ் மாதிரி ஒரு சின்ன மைனர் ப்ரொசீஜர், ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி மாதிரி பண்ணுவோம். சார் எங்கள் வேலை என்ன, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு இந்த சைனஸஸை க்ளீனாக வச்சுக்கிறது. அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது, ஆனால் நான் இப்போதைக்கு வீட்டில் சிம்பிளாக வேலை முடிகிற மாதிரி ஒரு முறை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஆவி பிடிக்கிறது, அதாவது ஸ்டீம் இனலேஷன். ஸோ தண்ணியை சுட வச்சிங்கன்னா ஒரு ஆவி வரும்ல, அதை வந்து நல்லா அந்த சைனஸ் ஏரியாவிலலாம் காமிங்க காமிங்க. இதுதான் மெயின், சிம்பிளாக முடிஞ்சிடும். டெய்லி ஒரு வேலை அட்லீஸ்ட் பிடிங்க. சில பேர் கேட்பாங்க, சார் ரெண்டு வேலை பிடிக்கணுமா, டெய்லி பிடிக்கணுமா, கரெக்டாக பிடிச்சிருவேன்லாம் அப்படின்லாம் பேசுவாங்களே தவிர, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு காலை எழுந்துக்கும் போது ரெஸ்ட் ரூம் போகிற டைம் அப்போவே ஒரு இது சிம்பிளாக பண்ணி முடிச்சிருங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்டீம் இனலேஷன் ஒரு நல்ல சேஞ்சை வந்து தரும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம்.

உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் சைனஸ் பிரச்சனை மற்றும் அதை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஸ்டீம் இனலேஷன், ஸோ தண்ணியை சுட வச்சிங்கன்னா ஒரு ஆவி வரும்ல, அதை வந்து நல்லா அந்த சைனஸ் ஏரியாலலாம் காமிங்க காமிங்க. இதுதான் மெயின், சிம்பிளாக முடிஞ்சிடும். டெய்லி ஒரு வேளை அட்லீஸ்ட் பிடிங்க. சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பிடிக்கட்டமா, கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்ஸ் போட்டு பிடிக்கட்டமா, தைலத்தை போட்டு பிடிக்கட்டமா, இப்படின்னு ஒரு கேள்விகள். அவங்களுக்கு நம்ம பதில் என்னன்னா, மஞ்சத்தூள் மட்டும் போடாதீங்க, கொஞ்சம் மிளகாத்தூள், சக்தி மசாலா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க.

0: சூப்பரா இருக்கும். என்னங்க நீங்க இதெல்லாம், நீங்க குழம்பா வைக்கிறீங்க, என்ன மீன் குழம்பா இல்ல கறி குழம்பா, மஞ்சள்தூள் போட்டோமா மிளகாத்தூள் போட்டோமான்றீங்க, தயவு செஞ்சு எதுவுமே போடாதீங்க, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டா, சைனஸ்க்கு நீங்க வந்து ஆவி பிடிக்கிறீங்கன்னா பிளெயின் வாட்டர் போதும். மத்தபடி இந்த எண்ணெயை ஊத்துற, இந்த கஷாயம் போடுற, இந்த மஞ்சத்தூளை போடுற, உப்பு போடுறேன், எதுவுமே போட வேண்டாம். நீங்க பண்ண வேண்டிய வேலை பிளெயின் ஸ்டீம், இதுதான் நீங்க பண்ணணும், ஓகே? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டீம்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் யோகா முறையில ஒரு கபாலபதியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிராணாயமா இந்த மாதிரி சொல்லிட்டு மூக்கு வைய எக்ஸசைசஸ், நம்ம இவர் வந்து நாடி ஸ்ருதி அப்படின்ற பேர்ல ஈஷா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற பேர் ஒரு ஒரு மாஸ்டர் சொல்லுவாங்க, பட் ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு நேசல் பிராணாயமா மாதிரி ஒரு எக்ஸசைசஸை நீங்கள் பண்ணுங்க. இது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. இதை தாண்டி மூக்கில் எந்த விதமான தூசி படாமல் இருக்கிறது, புகைப்படாமல் இருக்கிறது, இதுக்கான வழிமுறைகளும் சேர்த்து பண்ணணும். ஸோ தெரிஞ்சு நீங்கள் வெளியே போறீங்கன்னா ஒரு மாஸ்க் முகக்கவசம் அணியிறது, வீட்டில் தெரிஞ்சு அந்த ஒட்டரடிக்கிற வேலை, இந்த டஸ்டிங் பண்ணுற வேலையெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது, ரெஸ்ட் ரூமில் ஆசிட் ப்ளீச்சிங் பவுடர்ன்னு போட்டு மூக்கில் அந்த எரிச்சலை ஏற்றிக்கிறது அவாய்ட் பண்ணுறது, கிச்சன் பக்கம் மீனை வறுக்கிற அதை வறுக்கிறன்னு சொல்லிட்டு அந்த நெடியை ஏற்றிக்கிறதுன்ட்டு எந்த விதமான ஸ்மோக்கும் டஸ்டையும் மூக்கில் ஏற்றிக்காமல் பாருங்க. இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த சைனஸை பத்தி இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியமான பாயிண்ட்டுகள். இதை நீங்க எங்க போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்க சப்போர்ட்டுக்காக, உங்க ஹெல்த்துக்காக கஷ்டப்பட்டு இங்க கத்திக்கிட்டு உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சைனஸ்ன்றது ஒரு நோயே கிடையாது, அது ஒரு இடம், ஒரு உறுப்பு. கரெக்ட் நோய் பேர் சைனுசைட்டிஸ். வர்றதுக்கு முக்கியமான காரணம் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷன். அதுக்கு மெயின் ப்ரொடெக்ஷன் உங்க வேலை வந்துட்டு ஸ்டீம், பிரணாயமா, டஸ்ட் அவாய்டன்ஸ், ஸ்மோக் அவாய்டன்ஸ் சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ಬೆಲೆ ಇದಯತ್ತಿಲ ಸುಂದಾನ ಕನ್ನಮ ಸುಮಯದಿಲೆ ಮಧುರ ಸಮ

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very, very good luck, best wishes, God bless, thank you.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நான் பாமன் சின்னப்பாளம், என் பேரு கே முரியசன். இந்த மாதிரி வந்து கடத்தொழில வந்து நாங்க பட்ட அனுபவத்தை சொல்றேன். இந்த பகுதியில நாங்க வந்து கடலுக்கு போகும்போது புயல், காத்துகள், உரங்கள் இந்த மாதிரி நாங்க ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம். போவையில் வந்து இங்கேருந்து சந்தோஷமாக தான் தொழிலுக்கு போகிறோம். அங்கே தொழில் முடிஞ்சு வரையில் வந்து வேதனையாக தான் வரோம். ஒரு 2 மாதத்துக்கு இடையில் நாங்கள் வடக்க தொழிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையான காற்று வந்து புயல் கூறு ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற கரை தெரியலை, பக்கத்தில் இருக்கிற கரை தெரியல. 2 மணி நேரமும் வந்து நாங்கள் வந்து அந்த போட்டுக்குள்ள வந்து இருக்க முடியாது, பைப்பர் படகு இருக்க முடியாது. இன்ஜினே சால்வ் பண்ணி போட்டுட்டு தான் அந்த மாதிரி மாற்றி ஏன்னா மலைகளில் வந்து கண்ணு முழிக்க முடியல. மலைக்கு கண்ணு முழிக்க முடியல, அதாரி பார் வந்துருமோ இல்லை கரை வந்துருமோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டு தான் வந்து மாற்றி இன்ஜினை பிடிச்சிக்கிட்டு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். முழு மலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடல் மேலே வந்து அன்னைக்கு ஒரு அபயமான ஒரு அது ஒரு சம்பவம். ஆமாம், அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு அந்த காற்று மலைக்கு, அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு. அது அந்த மலை வெறிச்ச உடனே தான் பார்க்குறோம் அத்தாடி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன் கட்டி. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் நாங்கள் கரையை வந்தோம். அந்த மாதிரி இயற்கை எங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து துன்பமாகவே இருக்குது. காரணம் என்ன, இயற்கையிலும் காற்று கடலோட சூழ்நிலைமையிலும் எங்களுக்கு மாறி வர்றதுனால நாங்கள் மீனவர்கள் கஷ்டப்படுறோம். இப்போதைக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரமும் இதுகளும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும் அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளுடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தை அடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதாம். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா மற்றும்
5: நான் ஜான் ஹோரே.
4: அடுத்ததான் நம்ம ஜான் கோரே தம்பியுமே வந்துட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் ஜான் கோரே சொல்லிடுறீங்களா?
5: ம், சொல்லிக்கிறேங்க்கா. அதாவது அந்த ஆக்டர் இருக்காங்கள்ல, அந்த ஆக்டர் வச்சு தான் விளாட போகிறோம். அதாவது எந்த கேம்னு சொல்லுங்கள்.
4: ஆ, ஒரு நடிகர் அப்புறம் நடிகை பெயர் வந்து நாங்கள் சொல்லுவோம், அவங்க ரெண்டு பேரும் நடித்த 3 படங்கள் வந்து நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். என்னடா கொஸ்டினே சொல்லாமல் இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, முதல் கேள்வி என்ன கேட்கலாம்?
5: விஜய் அண்ட் த்ரிஷா.
4: சரி, ஓகே. விஜய் த்ரிஷா அவங்க நடித்த 3 படங்கள், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த 3 படங்கள் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். அடுத்ததான் இன்னைக்கு வந்துட்டு விளையாட்டு தகவல் என்னென்னு பார்த்தோன்னா, உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் வந்து இன்னையிலேருந்து 23ஆம் தேதி வரை நடக்குது. இதில் வந்துட்டு இது வந்து 2009ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நடக்க போகுது, நேரம் நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் வந்து வழக்கம் போல் PV சிந்து அவங்க வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து 5 பதக்கங்கள், 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலம்னு மொத்தமே வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பதக்கமே அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்க தான் வந்துட்டு வரலாற்று சாதனை படைத்தவங்க அப்படின்னுமே அவங்களுக்கு வந்து பேர் தந்துடுவாங்க. அவங்களோட ரசிகர்களுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்காங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு சரி நம்ம ஜான் கோரேப் தம்பிட்டு வாசிக்க ஆரம்பிப்பாங்க.
5: ம், ஓகேக்கா. நான் இன்றைக்கி வந்துட்டு என்ன புக்கு வாசிக்க போகிறேன் அப்படின்னா, ரகசிய தோட்டம் அப்படிங்கிற ஒரு புக்கு வாசிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது யார் எழுதுனா அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் ஹாட்சன் போர்னட். இது யார் தமிழில் மொழிபெயர்ப்பிச்சா அப்படின்னா, சுகுமாரன் அவங்க தான் மொழிபெயர்ப்பிச்சாங்க. 9வது தலைப்பு வாசிக்க போகிறேன். நான் இப்போதும் வாழ விரும்புகிறேன். காலின் தோட்டத்திற்கு போக 1 வாரம் ஆயிற்று. காரணம், வெளியே குளிர் அதிகமாக இருந்தது. மேலும் ரகசிய தோட்டம் பற்றி செய்தி ரகசியமாகவே இருக்க மேரி விரும்பினாள். அதனால் தோட்டக்காரர்களை வெளியே அனுப்பி முடிவு செய்தார். காலின் இளவரசன் தோரணையில் அவர்களுக்கு உத்தரவிட்டு அனுப்பினான். காலினை ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து டிக்கன் தள்ளி கொண்டே வந்தான். மேரி அருகில் நடந்து வந்தாள். வெளியே வந்ததும் காலின் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். சூரியன் சூடாக அவன் முகத்தில் விபட்டது. ஆனால் காற்று குளிமையாக வீசியது. தோட்டத்தின் சுவர் அருகே அவர்கள் வந்தனர். யாரும் பார்க்கவில்லை என்று தெரிந்தவர்கள், ரகசிய தோட்டத்தின் கதவு எங்கே இருக்கிறது என்று காலின் கேட்டான். கொடிகளை திரைகள் மாதிரி விளக்கினால் மேரி. இந்த வழியாக தான் ராபின் எப்போதும் செல்லும் என்றான் அவள். டிக்கன் கதவை தள்ளி கொண்டே உள்ளே நுழைந்தான். காலினின் கண்கள் எல்லாவற்றையும் சுற்றி சுற்றி பார்த்தன. அவன் தலைக்கு மேல் தெரிந்த மரங்களில் பிங்க் நிற பூக்கள் பூத்திருந்தன. மேரி டிக்கன் என்று கத்திய அவன், நான் புதிதாக உணர்கிறேன், இப்போது நான் எப்போதும் வாழ விரும்புகிறேன் என்று கத்தினான். மதியம் வரை அவர்கள் தோட்டத்தில் தன்னை மறந்து விளையாடினார்கள். ராபின் அவர்களை கூப்பிட்டது. குஞ்சு பொறித்ததும் ராபினுக்கு அதன் துணையும் நிறைய வேலைகள் இருக்கின்றன என்றான் டிக்கன்.
4: சரி, ஓகே. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன நாள் அப்படின்னு நான் சொல்லலையில, அதையுமே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து தேசிய லாப நோக்கமற்ற அமைப்புகள் தினமா. அதாவது லாபம் சம்பாதிக்கிறத வந்து நோக்கமாக கொள்ளாம சமூக நலன் அப்புறம் பொது நலனுக்காக செயல்படுற அமைப்புகள், உதாரணத்துக்கு வந்து அறக்கட்டளைகள், தொண்டு நிறுவனங்கள், சமூக நல அமைப்புகள், கல்வி, அப்புறம் வந்து மருத்துவ சேவை அமைப்புகள், இதில் இந்த துறைகள்லாம் செயல்படுதல் அந்த நாளை வந்து முக்கியமாக கொண்ட நாள் தான் இந்த லாப நோக்கமற்ற அமைப்புகள். அடுத்ததாக கேள்வியுமே நம்ம கேட்டிருந்தோம், விஜய் த்ரிஷா அவங்க நடித்த படங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் வினி. நாங்கள் வந்து சின்னாளாக இருக்கும்போது 5 வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தான் படித்தோம். அதோட எங்கள் அண்ணன் ஒரு ஆள் கொண்டுட்டு போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் அலாசியஸ்னு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாப்புல 86-87 அந்த வருஷம் அங்கே கொண்டுக்கிட்டு போய் எங்களை 2ஆம் கிளாஸில் தான் சேர்த்தாப்புல. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக என்னால் படிக்க முடியாது, எழுதவும் தெரியாது. அதிலே இருந்து வளர்ந்து வந்து ஒரு 9th வரை அங்கே தான் படித்தேன். அப்படியே பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் தான் ஒரு சிஸ்டர் மூலியமாக தான் எனக்கு வந்து எழுத்துக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சிஸ்டர் என்னை என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல் விட்ட உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிக்கிட்டு போய் ஒரு அறையில் வச்சு இந்த கையை வந்து அப்படியே உரசித்தான் ஆனாவனா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாப்புல. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் எழுத்து கற்றுக்கிட்டேன். எழுத்து கற்றுக்கிட்டதுக்கு பின்னால் 5ஆம் கிளாஸில் இருந்து நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூல்லையே வந்து பைபிள் வாசிக்கணும்னு சொன்னால் என்னையே தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க பழக 9th வரை படித்தேன், இருந்தேன். அது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க குளிக்கிறதுக்கு, ஓடி ஒளியுவோம், ஓடி ஒளிஞ்சு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிடுவோம். 5 மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிடணும், கோயிலுக்குள்ளே போய் லைனில் உட்காந்துருக்கணும். தூங்குனா சிஸ்டர் அப்பவுமே வந்து மண்டையிலே அடிப்பாப்புல. அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்காதுங்கிறது ஒரு ஏக்கங்கள் இருக்கு. திருவிழா காலங்கள்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் அப்படி போவோம் மாதா கோயிலுக்கு. 10 நாள் பூசை இருக்கும், 10 நாள் சிஸ்டர் கண்ணை தப்பி ஓடியே போயிடுவோம் ஹார்பார்க் ஓடிடுவோம். அங்கேருந்து ஓடி வந்து அடி வாங்குவோம். அதுகளையெல்லாம் மறக்க முடியாது. இந்த கையை நீட்டி நீட்டி முட்டு போட்டு அடிப்பாப்புல, அப்படிலாம் அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கே அந்த கொடி ஏற்றின உடனே அந்த நினைவுகள் எங்களுக்கு ஓடும். மாதா கோயிலில் கொடி ஏற்றினா நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுவோம், அங்கேருந்து இங்கே ஓடுவோம், கடலுக்குள்ளே குதிப்போம், நேருஜி பூங்காவுக்கு போவோம், எல்லா பூங்காவுக்குமே போவோம். அங்கே கடந்து ஒளிஞ்சு கிடந்துட்டு பையன் வீட்டுக்கு வருவோம், ஹாஸ்டலுக்கு வருவோம். அதிலெல்லாம் சிஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:19 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
5: நான் ஜான் ஹோரே.
4: அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்க்கா. உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா?
6: நல்லா இருக்கேன். 11வது ஆண்டில் அடி எடுத்து எப்போவுக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றிக்கா.
6: இன்னும் வயது உறவு அவ்வளவு பேருக்குமே எல்லாருக்குமே நல்ல ஒரு பொழுதுபோக்கு, நல்ல நிகழ்ச்சி, எல்லா பொதுமக்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு, மீன்கள் அறிவிப்பு, துப்புரவு பணி, கடல்ல என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு
4: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.
6: விஜய் நடிச்ச 3 படம் அப்படியா?
4: ஆமாக்கா.
6: குருவி, ஆதி,
4: ஆதி,
6: கிள்ளி,
4: கிள்ளி, 3 சொல்லிட்டீங்கக்கா.
6: என்ன
4: பாடல் வேணும்க்கா?
6: புது பாட்டு இருக்குல்ல?
4: ஆமாக்கா.
6: அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
4: சரி ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. தமிழரசி அக்காவுமே 3 படம் வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா பாமன்லர் தீனா அண்ணை அவங்களுமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கில்லி, ஆதி, குருவி, லியோ, திருப்பாச்சின்னு அவங்களுமே 5 பதில் சொல்லிட்டு, இதயம் முரளி அந்த படத்துலேருந்து வாமா வாமா சாங் அதுவுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததா நம்ம ஜான்கோரை தம்பி வந்துட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
5: ஓகேக்கா, கண்டினியூ பண்ணிடுறேன். ஒரு பெரிய மரத்தை காலின் சுட்டி காட்டினான். அந்த மரத்தில் ஒரு கிளை இல்லை. அது விழுந்து அந்த கிளை விழுந்துதான் காலினின் அம்மா இறந்து போனார்கள். காலினுக்கு அதை சொல்ல விரும்பவில்லை, ஏனெனில் அவன் இப்போதுதான் சற்று மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்க விரும்பவில்லை. அந்த மரத்தை சுற்றி நிறைய ரோஜாக்கள் பூத்திருந்தது. காலினுக்கு டீ குடிக்க தோன்றியது. அதை மேரியிடம் சொன்னான். மேரி, எனக்காக வீட்டுக்கு போய் டீயும் கேக்கும் கொண்டு வா என்றான். கொண்டு டீயும் கேக்கும் கொண்டு வந்தாள் மேரி. காலின் சில கேக் துண்டுகளை அனிலுக்கு போட்டான். அவைகள் பயமில்லாமல் அவனிடத்தில் வந்தன. நான் இங்கே இருக்க விரும்புகிறேன், பயத்தை விட்டு எழுந்து நில் என்றான் டிக்கன். எனக்கு பயமில்லை என்று கத்தினான் காலின். டிக்கனை அருகில் கூப்பிட்டான். காலினால் மூடியிருந்த துணியை காலின் தூக்கி போட்டான். டிக்கன் பக்கத்தில் நின்றிருந்தான். உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று மேரி தைரியம் கூறினாள். ஒரு மாயம் நடக்க அவன் விரும்பினான். சற்றென்று காலின் சக்கர நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றான். அவன் கால்கள் மெலிவாக இருந்தாலும் அம்பு போல் நேராக நின்றான். அவன் கண்கள் மிகவும் மகிழ்ச்சியாய் தெரிந்தது. மேரியும் டிக்கனையும் பார்த்து என் கால்கள் நேராக நிற்கிறதா என்று கேட்டான். அவன் கீழே வீழ்வதற்கு அறிகுறிகளே இல்லை. நான் நன்றாக நிற்கிறேன், நீ ஏதாவது மாயம் செய்தாயா என்று மேரி காலினை பார்த்து கேட்டான். பூமிக்குள்ளிருந்து மழை வருவது போல் என்றான் டிக்கன். அந்த மரம் வரை நடக்கப் போகிறேன், நீயும் வா, உன்னால் முடியும் என்று உனக்கு தெரியும் என்றான் மேரி. இல்லை என்றான் டிக்கன். நான் இறந்து போவேன் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். மாட்டேன் என்றான் காலின். காலின் ஒரு ரோஜா செடி நட விரும்பினான். காலின் குழி தோண்டுவதற்கு டிக்கன் உதவி செய்தான். காலின் குழிக்குள் செடியை வைத்தான். அவன் கைகள் மெலிவாக இருந்தன. செடியின் வேர்களை மண்ணுக்குள் புதைப்பதற்கு அவனுக்கு அழுத்த முடியவில்லை. அணில்கள் செடி மரத்தின் மேலிருந்த நின்று கொண்டிருந்தது.
4: சரி, ஓகே, இதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த பகுதியில் நம்ம ஜான்கோரை தம்பி வந்து என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து நானுமே ஒரு ஊட்டச்சத்து தகவல் ஒன்று சொல்லுவேன்ல, அதையுமே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலலாம் காய்க்கக்கூடிய ஒரு எளிமையான பழம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்ன பழம்னா பப்பாளி பழம் தான். அது வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு செடி தான், ஒரு மரம் தான். இந்த பழத்தில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஃபோலெட்டு, பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த பப்பாளி பழத்தில் என்ன பயன்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, பித்தம் சம்பந்தமான நோய்கள் வந்து குறையும், குடல் பகுதியில் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும், அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பப்பாளி பழத்தை டெய்லியுமே சாப்பிடலாம், தாய்ப்பால் கொடுக்குறவங்களுமே பப்பாளி பழத்தை வந்து தேனில் சேர்த்து சாப்பிட்டோம் தான் தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும்னே கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பப்பாளியில் வந்து பப்பைன்ற அந்த இயற்கையான என்சைம் இருக்குது. என்சைம்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு வேலையை வந்து வேகமாக செய்ய உதவுற இயற்கையான உதவியாளர் தான் என்சைம். பப்பாளி வந்து பழுத்ததுமே அதோட நிறம் பச்சையிலிருந்து ஆரஞ்சு நிறமாக மாறுறதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கிற அந்த கரோட்டினாய்டு, அந்த நிறமி தான். ரொம்ப பழமாக இருந்தால் வந்து அப்படியே நம்ம வெட்டி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பப்பாளி பழம் வந்து அதிகமாக சாப்பிட்டோன்னா முகம் பொலிவாக மாறும் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த பழம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கெல்லாம் ஈஸியாக வீட்டிலையே கிடைக்கிறதா, அதனால் வந்துட்டு டெய்லியுமே கிடைச்சா கூட வேணான்னு அதை வந்து ஒதுக்காமல் டெய்லியுமே சாப்பிடவுமே பழகிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு கேமுமே விளாண்டுட்ருக்கோம்ல ஜான்கோரே.
5: ஆமாக்கா, அதாவது ஒரு ஆக்டர் பேரையும் சொல்லுவோம், ஒரு நடிகை பேரையும் சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு மூணு படங்கள் சொல்லணும்.
4: ஆமாம், அடுத்ததான் வந்துட்டு ஒரே நிறைய பேருக்கு வந்து புது படங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் அடுத்ததாக ரஜினிகாந்த், ராதிகா அவங்க நடித்த படம் மூணு உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் தி கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very, very good luck, best wishes. God bless. Thank you.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நான் ஜான் ஹோரே.
2: அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு நடிகர் பேர், அப்புறம் நடிகை பேர் சொல்லுவோம், அவங்க நடித்த மூணு படம் பேர் சொல்லணும். நாங்கள் வந்து கேள்வியுமே கேட்டிருந்தோம், ரஜினிகாந்த், ராதிகா அவங்க நடித்த மூணு படம் உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள், 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஜான்குரேப் தம்பியுமே வந்துட்டு ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
3: ஓகேக்கா, ரீட் பண்ணுறேன். காலில் நேராக நின்றான், ஆனால் அவனால் சரியாக ஆனது.
2: சரி, நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேர், அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
4: நான் தங்கத்தூர்ல கெனடி பேசுறேன்.
2: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ண்ணா.
4: யார் அப்படி இருக்கிறாரு?
3: நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: இன்னைக்கு ஒரு கேம்
4: சொன்னீங்க, அதுக்கு மூணு பதில் சொன்னா போதுமா?
2: ஆமா, நான் மூணு சொன்னீங்கனா போதும்னா.
4: முதல்ல போறா, நல்லவனுக்கு நல்லவன்.
2: நல்லவனுக்கு நல்லவன்.
4: போக்கிரி ராஜா.
2: போக்கிரி ராஜா.
4: ஊர் காவலன்.
2: ஊர் காவலன். சரி, ஓகேனா, நீங்களுமே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்?
4: இதுல ரெண்டாவது பாடம் வந்து கொஞ்சம் தகராறா இருக்கு.
2: என்னதுனா?
4: காவலன் சரியா?
2: ஊர் காவலனா?
4: சரி, எனக்கு அஞ்சலி பாட்டு வந்து ஒரு பாட்டு போடுங்க.
2: சரி, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
4: சரிம்மா, சரி.
2: நம்ம கென்னடி அண்ணாவுமே வந்து மூணு பதில் கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஆனால் ஊர்காவலன் அந்த படம் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்ம ஜான்கோரை இப்போ வந்து ஒரு ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, பண்ணிடுங்க.
3: அவனால் அவன் கால்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, மீண்டும் கீழே விழுந்தான். ஆனால் காலின் அதே தோட்டத்திற்கு போய் நிற்கும்போது நின்றான். இது என்ன மாயம்? உன்னால் உனது வீட்டில் நிற்க முடியவில்லை, தோட்டத்தில் எப்படி நிற்கிறாய் என்று கேட்கும்போது எல்லாம் மாயை என்று சிரித்தான் காலின்.
2: சரி, ஓகே, அவங்க வந்து அடுத்த பகுதியில் வந்து இதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சரி, அதுக்கு முன்னாடி நானுமே வந்துட்டு ஒரு இதை பற்றி சொல்வேன், ஒரு தகவல், குழந்தைகளோட ஒரு தகவல் பற்றி சொல்வேன்ல, பாதுகாப்பு தகவல், அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்து போகிறப்ப நாம் வந்து அடிக்கடி வந்து படிக்கட்டை பயன்படுத்துகிறோம். என்ன ஜாபி, என்ன ஜான்குரே, நீங்களுமே அப்படி தானே? உங்களுக்கு ஒரே கிளாஸ்லேயே எல்லா சப்ஜெக்டும் நடந்துருமா?
3: அதாவது ஒரு கிளாஸுக்கு நாங்கள் கீழே இறங்கி போவோம், ஒரு சில நேரம் நாங்கள் மேலே இருப்போம், இந்த மாதிரி இறங்கி இறங்கி தாங்க மேலே இருப்போம்.
2: ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் வந்துட்டு இறங்கி இறங்கி வேறு வேறு கிளாஸ்க்கு போய் தான் வந்து சப்ஜெக்ட்ஸுமே நடக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே ஓடுவோம், சில நேரம் வந்து படிக்கட்டு அந்த கைப்பிடியில் விளாட நினைப்போம். ஆனால் படிக்கட்டு வந்து விளாடுற இடம் இல்லை, படிக்கட்டில் வந்து ஏறும்போது இறங்கும்போது ஓடாமல் மெதுவாக தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸை வந்து தள்ளி விட்டு ஓடுறது, ஒருத்தங்களை ஒருத்தங்க வந்து முந்துறதுக்காண்டி அவசரப்படுறதுலாம் ஆபத்தானது. படிக்கட்டோட அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு கவனமாக தான் ஏறி போகவும் செய்யணும், இறங்கவும் செய்யணும். ஆனால் கைப்பிடி மேலே உட்கார்றது, அதுல வந்து சறுக்கி விளையாடுறது, இல்லைன்னா ஏறி நிற்கிறது, இந்த மாதிரி செயல்கள்

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம் வந்து நம்ம ஜான்கோரைப் தம்பி ஒரு வேலையாக போயிட்டாங்க. சரி, அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உலகமே இருக்குது. அதாவது எப்படி தேனி வந்து தேனை சேர்க்குது, பட்டாம்பூச்சி எப்படி வந்து முட்டையிலேருந்து வளருதுன்னு, இந்த மாதிரி விஷயங்களை அறிவியல் மூலமாக ஆய்வு செய்கிற ஒரு துறை தான் பூச்சியியல். இதை வந்து ஆங்கிலத்தை என்டோமோலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சியியல்னா பூச்சிகளின் உடல் அமைப்பு, வாழ்க்கை முறை, வளர்ச்சி, இனப்பெருக்கம், உணவு பழக்கம், அப்புறம் சுற்றுச்சூழலில் அந்த பூச்சியோட பங்கு, இதெல்லாம் அறிவியல் முறையில் வந்து ஆய்வு செய்கிற ஒரு துறை தான். இந்த படிப்புலையுமே முழுக்க முழுக்க வந்து பூச்சிகளை பற்றி வந்து கற்று தருவாங்க. அப்புறம் வந்து தேனி, பட்டாம்பூச்சி, எறும்பு, கொசு, இந்த மாதிரி பல பூச்சிகள் வகைகளை வந்து அடையாளம் பார்க்கறது, அப்புறம் அதோட வாழ்க்கை முறை ஆய்வு செய்கிறது, அதை பற்றி படிப்பாங்க. விவசாயத்துலேயுமே பூச்சியியல் வந்து ரொம்ப முக்கியமானது. சில பூச்சிகள் வந்து பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தலாம், அதே நேரத்தில் சில பூச்சிகள் வந்து விவசாயத்துக்குமே நன்மை செய்யுது. உதாரணத்துக்கு வந்து தேனீக்கள் அந்த செடிகளுக்கிடையே வந்து மகரந்தத்தை சேர்த்து உதவுது. இதனால வந்து பல தாவரங்கள் அப்புறம் பயிர்களோட இனப்பெருக்கத்துக்குமே உதவி கிடைக்குது. படிச்ச அப்புறம் வந்து பூச்சியியல் ஆய்வாளர், விவசாயம் பூச்சியியல் நிபுணர், அப்புறம் வந்து தேனீ வளர்ப்பு அந்த தொடர்பாக அதில் உள்ள நிபுணர், இந்த மாதிரி துறைகளில் வந்து நம்ம வேலை பார்க்கலாம். சின்னதாக இருக்கிற பூச்சிக்குமே பின்னாடியுமே ஒரு படிப்பு இருக்கு. அந்த பூச்சியோட உலகத்தை ஆராயிற ஒரு படிப்பு தான் பூச்சிய. சரி, அடுத்ததான் நம்ம ஜான்வரி தம்பி முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜாபிடு தம்பியுமே வந்தாச்சு. சரி, இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம்? இன்னைக்கு வந்து ஒரு நடிகர், அப்புறம் நடிகர் பேர் வந்து நம்ம சொல்லுவோம். அதை வந்துட்டு அதுல உள்ள படங்கள் வந்து மூணு, அவங்க நடிச்ச மூணு படம் வந்து நேயர்கள் சொல்லணும். அடுத்துதான் நீங்களே சொல்லிருங்களே ஒரு நடிகர் பேர் அப்புறம் நடிகை பேர். விஜய், த்ரிஷா சொல்லியிருக்கோம்.
2: சரி, இப்போ நான் சொல்ல போறது வந்து சூர்யா. அவங்களும் அப்புறம் இன்னொருத்தவங்க ஹீரோயின் பேர் மட்டும் சொல்லுங்க.
1: ஹீரோயின் பேரா? சரி, நம்ம வந்து விஜய் சமந்தா அப்படி சொல்லிருவோமே.
2: சரி ஓகே, விஜய் சமந்தா.
1: சரி ஓகே, நீ உங்களுக்கும் பதில் தெரியும்னா கால் பண்ணுங்க. 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6 மணி 2 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
5: ஜாபீர்.
2: சரி, நம்ம ஜாபீர் தம்மியுமே வந்துட்டு ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு என்ன கேம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நடிகர் பெயர் அப்புறம் நடிகை பெயர் சொல்லுவோம், அவங்க நடித்தா 3 படம் நீங்கள் சொல்லணும். நாங்கள் வந்து கேள்வியுமே கேட்டிருந்தோம், விஜய் சமந்தா அவங்க நடித்தா 3 படம் நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள், 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்மியுமே ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல,
5: ஆனியின் உலகில், இது சிறார் நாவல், அப்புறமா இது உதயசங்கர் அவர்களால் இயக்கப்பட்டுச்சு. சரி, இந்த கதையில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்புழு, அதாவது ஆணி கிளறிய மண் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை கேட்டிருப்போம். அந்த ஆணி கிளறும் போது ஒரு மண்புழு வந்து வெளியே வரும். அந்த மாதிரி வெளியே வரும்போது அந்த ஆணி வந்து அதுக்கிட்ட ஒரு சில டவுட்லாம் கேட்கும். அதே மாதிரி ஆணி வந்து உடனே வந்து, யார் நீ, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி வீட்டு தோட்டத்தில் என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு மண்புழுவும், நானா, என்னோட பேர் வந்து வைத்தான் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு. சரி, இந்த வைத்தான்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பாம்பு இனத்தோட சேர்ந்தது தான் இந்த வைத்தான். சரி, இந்த வைத்தான் எதுக்கு இந்த மண்புழு வச்சுருக்கனா, இது ஒரு கற்பனை கதை இல்லையா, அதனால அந்த பேரை வந்து அப்படி சும்மா அப்படிதான் வச்சுக்கணும். நான் வந்து ஒரு மண்புழு, உங்க வீட்டு தோட்டத்துல மண்ணை உழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சா. அது கேட்ட ஆச்சரியத்துல ஒரு நொடி கண்ணுங்களை விரித்தா ஆணி. பின்பு அவள் வந்து வைத்தானிடம், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்களாம். என்ன செஞ்சதுன்னு கேட்டக்கப்புறம் அதற்கு வைத்தான் சொன்னிச்சா, மண்ணை தின்னுக்கிட்டே இருக்கேன், அப்புறமா மண்ணை தின்னுக்கிட்டே இருக்கேன் குட்டி பொண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். உடனே ஆணி சொன்னாலாம், நான் மண்ணை தின்ன அம்மா திட்டுவாங்க, உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இதுக்கு அந்த மண்புழு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே, இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நானுமே வந்து ஒரு கேம் பற்றி ஒன்று சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டோர் கேம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து 2 டீம் வந்து சேர்ந்து விளையாடுற ஒரு குழு விளையாட்டு. ஒரு நீளமான கயிற்றில் 2 முனையிலையுமே 2 டீம் நிற்பாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா ஜாபீர்? ஆமாம், கரெக்டு தான். நடுவில் வந்து ஒரு குறியீடு இருக்கும். இந்த கேமோட பேர் வந்து ஆங்கிலத்தில் டக் ஆஃப் வார், அதாவது நம்ம ஜாபீர் தம்பி சொன்ன மாதிரி கயிறு இழுக்கும் போட்டி. விளையாட்டு தொடங்கினதுமே 2 டீம் வந்து கயிற்ற தங்களோட பக்கமாக இருக்க இழுக்க வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த விளையாட்டு வந்து நிறைய இடத்துல விளையாண்டு பார்த்துருப்போம், அதாவது திருவிழா கோயில்னு நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். எந்த டீம் வந்து ஆப்போசிட்டோட அந்த நடுக்கோட்டை தாண்டி தங்களோட பக்கம் அந்த ஆப்போசிட் டீமை இழுக்குதோ அந்த டீம் தான் இந்த கேமோட வின்னர். இது முன்னாடி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டாக இருந்துச்சு. சரி, அடுத்ததாக நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க.
5: ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ
5: ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்க்கா.
6: ஒரு கேம் சொன்னீங்கல்ல?
2: ஆமாக்கா. அதுக்கு முன்னாடி நீங்க என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
6: ஹவுஸ் வைஃப்.
2: சரி, ஓகேக்கா. கேம் வந்து என்ன கேள்வி கேட்டோன்னு கேட்டீங்களாக்கா?
6: மெசல் படம் இல்ல, விஜய் படத்துல விஜயும் சமந்தா நடிச்சது மூணு மூவி கேட்டிருந்தீங்க.
2: ஆமாக்கா
6: சொல்லவா?
2: சொல்லுங்கக்கா.
6: மெர்சல்,
2: மெர்சல்,
6: கத்தி,
2: கத்தி,
6: இன்னொன்னு வந்து தெரி.
2: கரெக்ட்க்கா. உங்களுக்கு என்ன பாடல்க்கா வேணும்?
6: எனக்கா கர்மதுரை படத்துல இருந்து அனநன தம்பின்னு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சாங் வேணும்.
2: கண்டிப்பா கொடுத்துடுறோம்க்கா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
6: தேங்க்யூ.
2: நம்ம ஜெயமதி அக்கா அவங்களுமே வந்துட்டு சூப்பராக பேசிட்டாங்க, கரெக்டான பதில்களையுமே சொல்லிட்டாங்க. அடுத்து தான் நானுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அந்த கேம் பற்றி தெரிஞ்சுக்கோம். இது வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விளையாட்டாக இருந்துச்சு. பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லலாம் அதிகமாக இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து பார்த்துருப்போம். இது அப்புறம் வந்து பானை உடைக்கிறதுன்னு நிறைய விளையாட்டை பார்த்துருப்போம். குறிப்பாக இது ஒருத்தவங்களோட படம் மட்டும் போதாது, டீமில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா இருந்தால் தான் இந்த கேமில் வந்து வின் பண்ண முடியும். எல்லா கேம்ஸுமே கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் விளாண்டுருக்க தான் மாட்டோம். ஏதாவது ஊர் திருவிழா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி விளையாட்டுகள்லையுமே ஒருங்கிணைந்து கலந்துப்போம். சரி, அடுத்ததாக வந்து நம்ம நிகழ்ச்சியிலையுமே ஒரு நடிகர் அப்புறம் நடிகை பெயர் வந்து கேட்டு
5: அவங்க விளையாண்டு இப்போதைக்கான நடிகர் பெயர் என்ன?
2: இப்போ வந்து சிவகார்த்திகேயன். நீங்கள் ஹீரோ பேர் சொல்லி, ஹீரோயினி பேர் நீங்கள் சொல்லிடுங்களே.
5: நயன்தாரா.
2: சரி, சிவகார்த்திகேயன் அப்புறம் நயன்தாரா அவங்க நடித்த படங்கள் உங்களுக்கு மூணு தெரியும்னா கால் பண்ணுங்கள்.
5: 7094439999 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா உங்களோட வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி எங்களோட கால் பண்ணியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி உங்களுக்கு ஆன்சரையும் சொல்லிவிட்டு பிடிச்ச பாடல்கள் கேட்கலாம். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசி FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
2: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-80-65.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பெயர் மரிய லிண்டன். நான் வந்து பாமன் காமராஜனுடைய சார்ந்தவன். எங்களுடைய வரலாறு வந்து அந்தனா ஸ்கூலில் தொடங்கி யாப்பா ஸ்கூலில் தொடங்கி வேர்கோடு பள்ளியில் வந்து 12 முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் ஒரு வருடம் மீன் பிடிக்க பாமனில் போனேன். பாமனில் போனதும் ஒரு தான், நல்ல வேலை வாக்கு தெரிஞ்சால் தான் பாமன்லையுமே ஏற்றுவாங்க. ஏன்னா காற்றுக்கடல் உரமான ஒரு பகுதி இது. முத நாள் கடலாக வந்து ஒரு 17-18 வயசில் போனேன். 12 முடிச்சுட்டு போனது வந்து இங்கே கொஞ்சம் தூரம் வந்து உடம்பு தாங்கும், கொஞ்சம் அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போக போக அலை அலை வர்றது அந்த காற்று.

0: வரும். அந்த வல்ல போட்டில் வர ஸ்மெல்லு, இன்ஜின் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு வந்து உங்களை குடலை பிறட்டி அதை சொல்ல வாயால் வார்த்தையை சொல்ல முடியாது, அவ்வளோ வாந்தி வரும். குடல் பித்தம் கித்தம் ரத்தம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. வரும்போது டெட் பாடி தான் இறங்குவீங்க. வாந்தி வர்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து அது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் சில பேருக்கு 6 மாதம் கூட வரும். அதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் நம்ம மீன் பிடிக்கவே முதல்ல பழக முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை மற்ற விஷயங்களை கற்றுக்கிற முடியும். இது எல்லாம் போக இன்ஜின் சவுண்டு டப்ப டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கும். வலை விட்டு குழப்பம், 4 மணி நேரம் வலையை வாங்கணும். அது வாங்கிட்டு அந்த இன்ஜின் சவுண்ட்லேயே அங்கே இப்போ தூங்கிக்கிட்டு வருவோம். போயிட்டு வந்தப்போ இங்கே ஒரு சம்பரம் என்னென்னா, முறுக்கு மாலை, இந்த காசு மாலை இதெல்லாம் போட்டு வரவேற்று நல்லா சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. கறி எடுத்து வச்சுருப்பாங்க. அது இந்த முதல் நாள் கடலில் போயிட்டு இருந்தால் மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியலை. எங்கள் 90 கிட்ஸ் காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அதோட முடிஞ்சு 90 கிட்ஸோட கற்றுக்கிட்டு நாங்கள் பாம்பனில் மீன் பிடிக்க போன டயத்தில் கடலில் ஒரு சில இழப்புகள் வரதான் செய்யும். வீட்டுகளில் பயந்தாங்க. காலேஜ் போனோம், கல்லூரிக்கு கஷ்டத்தில் கஷ்டம் படித்தோம். இப்போ தாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:23 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
5: ஜாபீர். சரிக்கா, நம்ம வந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது சிவகார்த்திகேயனும் நந்தவரமும் நடிச்ச படம் தானக்கா. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு படம் தெரியுமா உங்களுக்கு?
4: எனக்கு வந்து 2 படம் தெரியும்.
5: அங்க நடிச்சது 2 படம் தானக்கா.
4: ஓ அப்படியா, வேலைக்காரன் அப்புறம் மிஸ்டர் லோக்கல்.
5: மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற ஒரு 2 படங்களை நடிச்சிருக்கா. அப்படியே நம்ம சிவகார்த்திகேயனும் பிரம்மாண்டம் நயன்தாரா அவங்களும் சேர்ந்து நடிச்ச படம்.
4: சரி, நாங்களே பதில் சொல்லிட்டோம். அடுத்து க்வெஸ்சன் கேட்டுறோம்ல,
5: கேட்கணும்ல. அடுத்து வந்து யார் கேட்கலாம்?
4: சூர்யா. சூர்யா சமந்தா.
5: சூர்யா சமந்தா அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு 3 படம் இருந்தா எங்களுக்கு வந்து 7094439999 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்களும் உங்களோட வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ எங்களோட ஜாலியாக பேசிட்டு ஆன்சரையும் சொல்லிட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். அப்புறமா நான் சொல்லிக்கிற கதை பேர் வந்து ஆணியின் உலகில். இது சிதார நாவல், உதயசங்கர் அவர்களால் இயக்கப்பட்டுச்சு. சரி, அப்புறமா நம்ம ஆணியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்புள்ளிட்ட கேட்டிருப்பா, நீ மண்ணை திங்கிற, நான் மண்ணை திண்டா எங்கள் அம்மா ரொம்ப அடிப்பாங்க, உங்கள் அம்மா அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டப்ப நம்ம மண் புழுங்க அதுக்கு சொன்னிச்சான், ஹா ஹா ஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதோட வாயிலிருந்து ஈரம் மண் சிதறிச்சான். ஆ, நீ வைத்தான் சிரிப்பதை பார்த்து சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கோபத்தோடு சொன்னிச்சான். வைத்தான் சிரிப்பதை நிறுத்திவிட்டு, கோபப்படாதே, எங்களுடைய சாப்பாடு தங்குமிடம் எல்லாமே இந்த மண் தான், இந்த மண் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். மண்ணுன்னு சொன்னால் உயிர் சத்து உள்ள மண், நாங்கள் மண்ணை சாப்பிட்டு வெளியேற்றுற மண் விவசாயிக்கும் ரொம்ப நல்ல மண் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான் ஒரு கவிதையோட. இதுதான் நாங்கள் பிறந்ததுலேருந்து செய்கிற வேலை. ஏவ் ஏவ் ஏவ் அப்படின்னு சொன்னிச்சான். அதாவது அந்த ஏவ் ஏவ் ஏவ் அப்படின்றது அந்த மண்புழு போடுற ஒரு சத்தம் தான் அந்த ஏவ் ஏவ் ஏவ் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுமா. அது வந்து ஒரு கற்பனை கதையில் கொடுத்துருக்காங்க. இன்னும் தொடர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, ஓகே. அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
4: சரி, நான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோமே. அதாவது நாங்க ஒரு நடிகர் அப்புறம் நடிகை பேர் சொல்லுவோம், அவங்க நடிச்ச 3 படங்கள் நீங்க சொல்லணும்னா. சூர்யா சமந்தா அவங்க நடிச்ச 3 படங்கள் சொல்லுங்கண்ணா.
6: மூணு படம் கஷ்டம் தான். அஞ்சான் தெரியும்,
4: அஞ்சான்
6: அது மட்டும்தான் தெரியும்.
4: சரி ஓகேனா, உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்? அண்ணா கொஞ்சம் புது படலமா கேளுங்களேனா.
5: அதான் கொஞ்சம் பழைய பாடல் மாதிரி.
4: இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கான புது பாடல்கள் தானா, பாடல்கள் தானா கொடுப்போம்?
6: புது பாடலாம்
4: சரி ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துட்றோம்ண்ணா. நம்ம மணிகண்டன் அண்ணாமே அவங்களுக்கு தெரிலனாலுமே ஆனாலுமே அஞ்சான் அப்படின்னு ஒரு இது ஒரு பதில் சொல்லிட்டாங்க. இன்னும் ரெண்டு வந்துட்டு வேணா வேற நேயர்களுக்கு கொடுப்போமா ஜாபீர் சான்ஸ்?
5: சரி கொடுக்கலாங்க.
4: சரி ஓகே. நம்ம வந்துட்டு சூர்யா சமந்தா அவங்க நடித்த வேற மூணு படங்கள் உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேரு?
6: ஆர்கானிக் ஃபார்மர் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம்.
4: சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்க?
6: கார்த்திகாதா வணக்கம், ஜாபிர் தம்பி வணக்கம்.
5: வணக்கம்ண்ணா.
6: வணக்கம். இது உங்களுடைய ஆண்டு விழா இதெல்லாம் கேட்டா ரொம்ப சிறப்பா இருந்தது.
5: ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
6: ரொம்ப பெருமையா இருந்தது அது கேக்குறதுக்கு.
4: பழைய பாடல் வேணுமா, பழைய படமானா இல்லனா புது படத்துல இருந்து
6: கேக்கவானா?
4: நீங்க கமல்ஹாசன் அவங்க நடிச்ச படம் சொல்றீங்களானா? சொல்லுங்கண்ணா.
6: கமல்ஹாசன் நடிச்ச படம் வந்து நிறைய படம் இருக்குமா கமல்ஹாசன் படங்கள் வந்து நிறைய. ஜப்பானில் கல்யாண ராமன்,
4: ஜப்பானில் கல்யாண ராமன்.
6: அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்டரா நடிப்பாரு ஒருத்தர், என்ன படம் திடீர்னு வர மாட்டேன். கமல்ஹாசன் படிச்ச ஏகப்பட்ட படம் இருக்குது. மன்மத லீலை,
4: மன்மத லீலை.
6: அப்புறம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சது வந்து.
4: சரி ஓகேண்ணா போதும்ண்ணா, நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்?
6: எனக்கு வந்து ஜாபர் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி இப்ப புதிய படங்கள்ல இருந்து வந்த ஒரு எளிமையான குத்து இல்லாத மென்மையான சாப்ட் சாங் வேணும்.
4: சரி ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
6: ஆமாமா, ரொம்ப நன்றிமா.
4: நம்ம ஆனந்தன்னாவுமே ரெண்டு பதில்கள், அதாவது பழைய படத்துல இருந்து கேட்டாலுமே அவங்க வந்து ரெண்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அடுத்ததா வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கிறோம். போர், ஆயுத மோதல்கள் இல்லைனா பெரிய அளவிலான அந்த வன்முறை நடக்கிற சூழ்நிலையில் குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான இடம், உணவு, குடிநீர், அப்புறம் தேவையான பராமரிப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்களை வந்து ஆயுத மோதலில் நேரடியாக ஈடுபடுத்துறது, அவங்கள அந்த மாதிரி விஷயத்துக்காக பயன்படுத்துறது அவங்களோட அடிப்படை உரிமைகளை வந்து கடுமையாக பாதிக்கும். குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக வளர்கிறதுக்கும் கல்வி கற்றுக்கிறதுக்கும் குடும்பத்தோட வந்து மீண்டும் சேர்றதுக்கும் மோதல்கள் மூலமாக வந்து கல்வி வந்து குழந்தைங்களோட கல்வி பாதிக்கவே கூடாது. சர்வதேச சட்டங்களின்படி 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து போரில் நேரடியாக ஈடுபடுத்துறது இல்லைனா ஆயுத குழுக்களில் வந்து சேர்க்கறது எல்லாம் கடுமையான போர்க்குற்றமாக வந்து சொல்கிறாங்க. 1989 நாடு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தைகள் உரிமைகளுக்கான உடன்படிக்கை இந்த மாதிரி ஒரு சட்டபூர்வமான உரிமையையுமே கொண்டு வந்திருக்காங்க. சரி அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: முகமது சாதிக்.
2: அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கோம்ண்ணா.
4: எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஈவினிங் பொழுதெல்லாம் உங்களுக்கு?
2: ஜாலியா போகுதுண்ணா.
4: அங்கெல்லாம் எப்படி இருக்கு கிளைமேட்? மழையெல்லாம் பெய்யுதா?
2: இல்லண்ணா, ஆனா அப்பப்ப லைட்டா தூர்ற மாதிரி இருக்குதுண்ணா, ஆனா பெருசா மழை எதுவும் இல்லண்ணா.
4: ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எல்லாம் எடுக்கிறீங்க போல இருக்கு இன்டர்வியூக்கெல்லாம். நாளைக்கு வேற கூப்பிட்டுருக்கீங்க கால் ஃபேரா?
2: ஆமாண்ணா,
4: ரொம்ப சந்தோஷம். அது ஃபர்ஸ்ட் அந்த நிகழ்வு எல்லாம் சூப்பரா நடைபெறட்டும்.
2: நன்றி.
4: கடலோ சேர்ப்பம்ல நிறைய சூப்பரா ஆர்ஜிஸ் இங்க கூட பேசுறதுக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: நன்றிண்ணா.
4: சரி, ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லிக்கலாம். நாளைக்கு யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களோ இல்லையா?
2: ஆமாண்ணா, கண்டிப்பா. சரி ஓகேண்ணா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமேண்ணா, கேட்டீங்களா?
4: இன்னைக்கு தெரியும்ப்பா, நீங்க ஒரு ஹீரோ பேர் சொல்லுவீங்க, அவங்க நடிச்ச படம் சொல்லணும்.
2: ஆமாண்ணா. நம்ம கோகுல் அண்ணா வந்து அப்பலயே ஒரே ஒரு படம் தானா சொன்னாங்க, அதனால அதே ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு ஏன் கேட்டுறவானா?
4: ஐயா, எனக்கு புது

0: உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்?
1: எனக்கு திருச்சி திரம்பலம் பாடத்துல இருந்து அந்த பாட்டு கொடுங்களே, ஃபாஸ்ட் பீட் சாங் ஒன்னு வருமே.
0: சரி ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துறோம்னா.
1: மிக்க மகிழ்ச்சி. எனவே இந்த பாடல அப்படியே நம்ம அன்பு சொந்தங்கள் எல்லாரையும் கேட்டு இணைத்து கொண்டு பேப்போமா?
0: நன்றினா, எங்களோட நிகழ்ச்சியில டைம் ஒதுக்கி கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றினா.
1: கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம்ப்பா.
0: ஓகேனா,
1: பை பை பை.
0: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே மூணு படங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. அடுத்ததான் வந்து நம்ம சாதிக் தம்பி, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயருமே, அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து சபரி பாமன்லேருந்து அஞ்சான் 24 ரெண்டு படம் சொல்லியிருக்காங்க. அவங்களுமே ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, யாருக்கும் சொல்லாமல் அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. சரி கண்டிப்பாக கொடுத்துடலாம், அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்ததான் இப்போ நம்ம சாதிக் தம்பி வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க.
2: இந்த புக்கு பேர் என்னன்னா வித்தைக்கார சிறுமி. அது ஒரு சிறிய நாவல். இது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாமாக்கா?
0: ம், வாசிங்க.
2: அடுத்த பகுதி காளானின் ராணி. நிறைய பட்டாம்பூச்சிகளும் மீன்களும் இருக்கு மலையில். காளான்கள் அதிகம் மரங்களின் கிளே பதைகளில் என எல்லா இடங்களிலும். அப்படி என்னன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த காளான்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல.
0: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர்.
0: சொல்லுங்கக்கா, உங்க பேர் அப்புறம் எங்க இருந்துக்கா பேசுறீங்க?
3: அல்சஃப்ரா, முஸ்லிம் தெரு பாமன்.
0: நல்லா இருக்கீங்களாக்கா?
3: நல்லா இருக்கம்மா. காலையில இருந்து இரவுல கடலோசை நம்பர்களும் அவங்க குடும்பத்தாரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்பு எல்லாம் எப்படி இருக்கு?
0: சூப்பரா இருக்கும்க்கா.
3: சரிம்மா,
0: நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கம்மா.
0: சரி ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமேக்கா, கேட்டீங்களாக்கா?
3: இன்னைக்கு வந்து நடிகர் நடிகரோட பேர் சொல்லுவீங்க, மூணு படம் சொல்லணும். அடுதானம்மா?
0: ஆமாக்கா.
3: சொல்லுங்கம்மா, ட்ரை பண்ணி பாக்குறேன். ரொம்ப நாளாச்சு நான் டிவி பார்த்து, ஒரு 9 வருஷத்துக்கு மேலேயாச்சு.
0: சரி ஓகேக்கா, அப்போ உங்களுக்கு வந்து சூர்யா சமந்தா அதே சொல்றீங்களா இல்ல வேற கேட்கவாக்கா?
3: என்னம்மா?
0: சூர்யா அப்புறம் சமந்தா அவங்க நடிச்ச படம் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது கேட்கவாக்கா?
3: சூர்யா சமந்தா நடிச்ச படமா?
0: அவங்க நடிச்ச படம் மட்டும் கூட சொல்லுங்கக்கா.
3: அவங்க நடிச்ச படம் வந்தா வேல் படம் நடிச்சிருக்காங்க.
0: வேல்.
3: அப்புறம் வந்து வேலு கருப்பன்.
0: என்ன பாடல்கா வேணும்?
3: உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அத போடுங்க. எனக்கு இன்னொரு டீடைல் கேட்கறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபோன் பண்ணேன்.
0: சொல்லுங்கக்கா.
3: இன்னைக்கு போட்டிருக்கீங்களா அந்த நேர்முக தேர்வு டிகிரி, இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்களா? வயசு போடல, என்ன மாதிரி வயசு நான் எதிர்பார்க்கறீங்க?
0: சரி ஓகேக்கா, நாங்க கேட்டுட்டு சொல்றோம்க்கா.
2: காளான்கள் முளைக்கும் அதே மாதிரிதான். நம்ம மழை எல்லாம் பெஞ்சோம் பாத்தீங்கன்னா, மழை கீழே இந்த மாதிரி முக்குல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரங்கள்ல இந்த மாதிரி காளான்கள் முளைக்கதான் செய்யும். இதுக்கு பாத்தீங்கன்னா வித்தை கால சிறுமியில நம்ம பார்த்துட்டே வந்ததில் இதுவும் ஒன்று தான், காளானின் இது ராணி. இது பார்த்தீங்கன்னா முளைச்சோம். அடுத்த கட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, இதை வந்து நாளைக்கு நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். அதோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். இன்றைக்கான வானிலை தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, காற்றோட வேகம் 16 கிலோமீட்டர்லேருந்து 43 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெற

0: நான் கார்த்திகா மற்றும்
1: ஜாபீர்
0: மற்றும்
2: முகமது சாதிக்
0: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4.
2: அனைவருக்கும் டாட்டா.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் MP அவர்களின் வாழ்த்து.
2: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர், அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர், அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. வணக்கம் மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில. உங்ககிட்ட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான், உங்கள் இனிதா பிரகாசி. ரொம்ப நேரம் டிராவல் பண்றப்போ வாட்டர் பாட்டில்ல தண்ணி தீர்ந்து போச்சுன்னா நமக்கு என்ன ஃபீல் ஆகும்? அப்பாடா, எங்க நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படின்றதுதான் தோணும். அந்த மாதிரியான நேரத்துல ஒரு ஊர்ல நல்ல தண்ணீர் இருக்குன்னு கடலை காட்டினா எப்படி இருக்கும்? நம்ம நினைச்சிருப்போம், என்னடா நல்ல தண்ணி ஊருன்னு கடலை காட்டுறாங்க அப்படின்னு. எஸ் மக்களே, அப்படி ஒரு ஊரு தான் தண்ணீர் ஊற்று அப்படின்ற கிராமம். தண்ணீர் ஊற்று அப்படின்ற ஒரு குக்கிராமத்தை வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் கடல்ல நல்ல தண்ணீர் தீர்த்தம் அப்படின்னு குடிச்சிருப்போம். கடலுக்குள்ள பாலம் கட்டி நல்ல தண்ணீர் கிணறு கடலுக்குள்ள இருக்கும். அந்த தண்ணீர் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த இடத்துல வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ராமர் சீதைய இலங்கையிலிருந்து கூட்டிட்டு வர்றப்போ சீதைக்கு தண்ணீர் தாகம் எடுத்துச்சான். அதோட கடல் தூரமா இருந்தும் அந்த கடல் பக்கத்துல ராமர் அம்பை எரிஞ்சு தண்ணீர் ஊற்றெடுத்து பெருகட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அம்பு எரிஞ்ச இடத்துல இருந்து நல்ல தண்ணீர் ஊற்றெடுத்து பெருகுச்சா, சீதையும் தாகம் தணிச்சுக்கிட்டாங்களாம். இது புராணங்கள்ல ஒரு கதையாவும் இருக்கு. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி கடலை ஒட்டி 350 மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழில் செஞ்சாங்க. இதுல ஏறக்குறைய 50 நாட்டு படகுக்கு மேல வச்சு மீன்பிடி தொழில் செஞ்சாங்க. நம்ம ராமேஸ்வரத்துல மீன்பிடி தொழிலுக்கு அடித்தளமா இருந்த ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் ஊற்றுதான். தண்ணீர் ஊற்று அப்படின்னு சொல்றதை விட வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். தீவுலயே 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பூர்வீகமா மக்கள் கடல் தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா வெளியூர்ல இருந்து, அதாவது வேம்பாறு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த ஊர்கள்ல இருந்து தண்ணீர் ஊற்றுக்கு மீன் பிடிக்க மீனவர்கள் அங்கேயே குடிசை போட்டு தங்கி அவங்களது வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக்கிட்டாங்க. காரணம், நல்ல தண்ணீர் இருக்கிறதால. ஒரு சில ஊர்கள்ல நல்ல தொழில் இருந்தா தண்ணீர் இருக்காது. ஆனா இந்த தண்ணீர் ஊற்று பகுதியில ரெண்டுமே இருக்குது. மீன்பிடி தொழில் செய்ய ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மீனவர்களுக்கு. இந்த ஊர்ல முன்னோர்கள் கடலுக்கு அடியில ஓடுற நல்ல தண்ணி கதை பத்தி சொல்லுவாங்க, கேட்க அருமையா இருக்கும். முதல் முறையா இந்த ராமேஸ்வர தீவுலயே நல்ல தண்ணி கடலுக்குள்ள இருக்கிற இடத்த பூர்வீகமா கண்டுபிடிச்ச மக்கள் தண்ணீர் ஊற்று பகுதியை சேர்ந்த மக்கள் தான் சொல்றாங்க. தண்ணீர் ஊற்று மக்கள் நல்ல தண்ணி இருந்தனாலதான் அவங்களது இருப்பிடத்தை அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. நல்ல தண்ணீர் கடலுக்கு அடியில ஓடும் போது தண்ணீர் மட்டும் ஊத்தெடுத்து வரும். கடலுக்கு அடியில ஊறி வர்றது அப்படி அழகா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க தண்ணீர் ஊற்று மீனவர்கள். அதனாலதான் முன்னோர்கள் இந்த இடத்துக்கு தண்ணீர் ஊற்று அப்படின்னு பேர் வச்சாங்களாம். தண்ணீர் ஊற்று கிராமத்தை பத்தின அழகான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வளம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில் போயிட்டு 3 நாள் கழித்து 2 நாள் கழித்து தான் வருவாது. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போன வரலாம் வரலை. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்தை 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேடுறது தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் உள்ளம், இன்னும் 2 அண்ணன் உள்ளம் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களும் தெரியல. அப்படின்னு ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ளே இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுவாங்கிறவங்க உதவி பண்ணி பாதித்தூர் ஓடி கொடி நட்டி தான் அப்புறம் வளர்ந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரை கொண்டதாக வளர்த்தேன். கச்சேரிகளை ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல் கேன் மட்டும் மிதப்பாக கிடந்துருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள படையில் உள்ள பணம் எங்காது. அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும் எங்கே இருந்து ஏதே இருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை சோழங்கிறதும் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடு சாமான் கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யலாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேல பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முடிச்சு வளத்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளத்தை விளங்க எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்படி எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஒரு ஒரு சூழ்நிலையில் கடன் மேலே ஏதாவது நம்ம வாழ்கிற அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: போட்டு கடலுக்கு போயிட்டு வர்ற நாள்ல ஊரு ஃபுல்லா மீன் வாசம் தான், தெரு ஃபுல்லா சங்காய ஸ்மெல் தான். மக்களே, கலப்படம் இல்லாத அசைவ சாப்பாடு அப்படின்னா அது மீன் சாப்பாடு மட்டும்தான். மீன்ல விட்டமின் சத்துக்கள், அதுவும் ஒமேகா 3 ஊட்டச்சத்துக்கள் அதிகமா கிடைக்குது. இதுல எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா காரல். இந்த காரல் ஃபிஷ்ஷ பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. காரல் மீன் அப்படின்னா இங்கிலீஷ்ல போனி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரல் மீன் பாறைகள்ல ஆழம் கம்மியா இருக்கிற பகுதிகளில் வாழும். காரல் மீனை நம்ம கடற்கரை மக்கள் வெள்ளி மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவா தரைய ஒட்டி வாழ்ற இந்த காரல் மீன்ல உடம்புக்கு கிடைக்கிற பலவிதமான நன்மைகள் பத்தியும், அதுவும் தாய்மார்கள் இந்த மீனை ஏன் அதிகமா சாப்பிடுறாங்க அதை பத்தியும், இதோட முக்கிய மருத்துவ குணம் பத்தியும் தெரிஞ்சுப்போம். காரல் மீன் அதாவது போனி ஃபிஷ் அப்படின்னு சொன்னா தாய்மார்கள் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கிற தாய்ப்பால் அதிகமா சுரக்க இந்த மீனை சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. காரல் மீன் முக்கியமா கடல் பாசிகளை மட்டும் சாப்பிடக்கூடியது. காரல் மீன்ல நிறைய வகை இருக்குங்க. என்னன்னா ராமர்கார, குதிப்புக்கார, ஓலக்கார, சுருப்புக்கார, கோட்டுக்கார, அதும்புக்கார, இப்படி 7 வகை காரல் மீன்கள் இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம சாப்பிடுறது இதுல ஏதோ ஒரு வகை காரல் மீன் தான். ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ராமர் காரல் தான் அதிகமா பாத்து. அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னா வயிற்று பகுதியில நடுவுல மஞ்சள் கலர்ல கோடு இருக்கும், அதுதான் ராமர்காரன்னு சொல்லுவாங்க மீனவர்கள். இந்த ராமர்காரல்ல தான் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான சத்து அதிகமா இருக்குதான். இதுல விட்டமின் டி, விட்டமின் B12 இது மாதிரியான சத்துக்கள் இருக்கு. நம்ம ஊர்ல இந்த காரல் மீன்ல அதிகமா ரசம், அவியல் வச்சு சாப்பிட்டுருப்போம். குறிப்பா இந்த மீன் கருவாடு போட பயன்படும் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க. காரல் மீனை பத்தி பேசினா தான் காரல் மீனோட ஞாபகம் வருது. ரசம் வச்சு சூடான சாப்பாடு போட்டு சாப்பிட்டா நாக்குல அறுசுவையும் நடனமாடும். இன்னைக்கு காரல் மீனை வாங்கி அம்மா கிட்ட சொல்லி காரல் ரசம் வச்சு சாப்பிட போறேன். மக்களே, நீங்களும் காரல் மீன் வாங்கி காரல் ரசம் வச்சு சாப்பிடுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இளைய நிலா பொழிகிறதே,

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். என்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோன்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் மக்களே? ஜன்னல், அப்புறம் கண்ணாடி டம்ளர், முகம் பாக்குற கண்ணாடி, அவ்வளவுதானே அப்படின்னு. ஆனா அதையே நம்ம தலைமுடியை விட 1000 மடங்கு மெலிசான நூலிலையா மாத்தி அதுல இருந்து போட், காரோட பாகங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி, காற்றாலையோட ரெக்க வரைக்கும் தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்புவீங்களா? ஆமா நேயர்களே, அதுதான் ஃபைபர் கண்ணாடி. பொதுவா கண்ணாடினா உடைஞ்சிரும், ஆனா அதுல ரெசின் அப்படின்ற லிக்யூட் ஊத்துனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். அதனாலதான் இதை ஃபைபர் கிளாஸ்னு சொல்றாங்க. இந்த ஃபைபர் பத்தின தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திர பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி. எல்லாருமே கண்ணாடியை ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம், ஏன்னா அது உடையிற பொருள். ஆனா இன்னைக்கு அதே கண்ணாடி தான் நாம பயணம் செய்யற போட்டு, கரண்ட் உற்பத்தி செய்யற காற்றாலைன்னு பல இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. படகு மரத்தால செய்யறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்ப வர படகுல ஃபைபர் படகுன்னு சொல்ற இந்த கண்ணாடி ஃபைபர், கிளாஸ் ஃபைபர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த வகையான ஃபைபர் படகு இப்ப உள்ள மீனவர்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. நம்ம கடலோர பகுதிகளில் கட்டுமரம், மரவத்தை, மரப்படகு, மரவல்லம் இதுகள்ல தான் மீன் பிடிக்க போறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா 20ஆம் நூற்றாண்டுல நடுப்பகுதிக்கு பின்னாடி ஃபைபர் படகுகள் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. 1844 கண்ணாடிய ரொம்ப மெல்லிசான இலையா உருவாக்கி முயற்சிகளை தொடங்கினாங்க அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள். அன்னையில இருந்து இந்த ஃபைபர் 1970-80 காலங்கள்ல இந்தியாவுக்கு மீன்பிடி துறையில மெதுவா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த ஃபைபர் படகு தமிழ்நாட்டுல பல கடலோர பகுதிகளுக்கு 1980 பின்னாடி அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்தியால மீன்வளத்துறை, படகு தயாரிப்பு நிறுவனங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா அரசு திட்டங்கள் மூலமா மீனவர்களுக்கு இந்த ஃபைபர் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஃபைபர் படகு முக்கியமா 2 பொருட்களால தயாரிக்கிறாங்க. என்னன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மெலிசான அந்த கண்ணாடிய துணி மாதிரி விரிச்சு அதுல ரெசின் அப்படின்ற ரசாயன திரவத்தை ஊத்துவாங்க. அது ரொம்ப கடினமா மாறிடும். அதை வச்சுதான் படகு தயாரிக்கிறாங்க. இந்த ஃபைபர் படகோட விலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 10-12 அடி வரை இருக்கிற ஃபைபர் படகு 40,000-80,000 வரையும் இருக்கும். ஃபைபர் படகுலயே விசைப்படகு, அதாவது லாஞ்ச் ரெடி பண்ண 5-15 லட்சம் வரைக்கும் ஆகுமா. ஏன் மீனவர்கள் ஃபைபர் படகுகளை விரும்புறாங்கன்னா, எடை கம்மி, அப்புறம் வேகமா போகும், மரம் மாதிரி சீக்கிரம் அழுகாது, பாசி பிடிக்காது, மெயின்டைன் பண்ற செலவு கம்மி, மரப்பலக வச்சா சில வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திட்டே இருக்கணும். ஆனா ஃபைபர் படகு காலங்காலமா கிடைக்கும், செலவு ரொம்ப கம்மி. இதனால பல மீனவர்கள் ஃபைபர் படகுக்கு மாறுறாங்க. இன்னைக்கு மீனவர் மத்தியில ரொம்ப பொதுவான மீன் பிடிக்கிற படகுகளா இருக்குது இந்த ஃபைபர் படகு. அடுத்ததா பாடல்கள் வருது,

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நண்பர்களே, கடலுக்குள்ள இன்னுமே மனிதர்கள் முழுசா கண்டுபிடிக்காத உலகம் நிறைய இருக்கு. இந்த உலகத்துல விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்பட வச்ச ஒரு உயிரினம் தான் கடல் அல்லி. அது என்னங்க அல்லி? நம்ம குளத்துல பாத்திருப்போம், அது எப்படி கடலுக்குள்ள இருக்கும்? அத பத்தின விஷயங்களை தெரிஞ்சுப்போம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. ஃபர்ஸ்ட் டைம் கடல் அல்லிய பாக்குறப்போ கடலுக்குள்ள பூ பூத்திருக்கா இல்ல பறவையோட ரெக்க கடல்ல மிதக்குதா அப்படின்னு தோணும். ஆனா இது ஒரு அரிய வகை கடல் உயிரினம். இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா இருக்கு? 100க்கு மேல கை மாதிரி கிளைகள் இருக்கும். இந்த கிளைகளை விரிச்சுக்கிட்டு கடல் தண்ணியில மிதக்கிற சின்ன சின்ன சாப்பாடு துகள்களை பிடிச்சு சாப்பிடும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு மூளையே கிடையாது. ஆனா எந்த திசையில போகணும், எப்ப ஒளிஞ்சுக்கணும், எப்ப வெளியே வரணும் அப்படின்றது எல்லாமே சரியா தெரியும். இதோட கை உடைஞ்சா கூட கடல் அல்லிக்கு கவலை இல்லையா. சில நாட்கள்லயே மறுபடியும் இதோட கை வளர ஆரம்பிச்சிருமா. இதனாலதான் விஞ்ஞானிகள் இத பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடைஞ்ச இறகு எப்படி மறுபடியும் வளருது அப்படின்றது தெரிஞ்சுகிட்டா மருத்துவ சிகிச்சைகளுக்கும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கலாம்ல அப்படின்னு நம்புறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இன்னொரு விஷயம் மக்களே, கடல் அல்லிய ஃபெதர் ஸ்டார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ஃபெதர் ஸ்டார், அதாவது கடல் அல்லி, பாறைகளை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். நைட் வந்ததும் வெளியே வந்து அதோட இறகுகளை விரிச்சு சாப்பாடு தேடும். அதனால இத பாக்குறதே ரொம்ப அரிது. இன்னொரு சூப்பரான விஷயங்க, சுமார் 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமியில வாழ்ந்த உயிரினங்களோட வாரிசுதான் இந்த கடல் அல்லி. அதாவது டைனோசர் ஆம வர்றதுக்கு முன்னாடியே இதோட முன்னோர்கள் கடல்ல வாழ்ந்தாங்கன்னு சொன்னா பாத்துக்கோங்களே. அதனாலதான் இந்த கடல் அல்லிய ஒரு சாதாரண உயிரினம்னு விஞ்ஞானிகள் யாருமே பார்க்க மாட்டாங்க. பூமியோட பழமையான உயிரினம், வரலாற்றையும் எதிர்காலத்தையும் மருத்துவ ஆராய்ச்சியையும் புரிஞ்சுக்க உதவுற ஒரு உயிருள்ள புதையிலும் தான் பாக்குறாங்க. பொதுவா கடல் மேல இருந்து கடலை பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இப்படிப்பட்ட 1000 அதிசயங்கள் இன்னுமே நமக்கு காத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கடல் அல்லிய அரிய வகை உயிரினமா அறிவிச்சிட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதனால மீனவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, கடலுக்குள்ள போறப்போ வலைகள்ல இல்ல கரைகள்ல இந்த கடல் அல்லி வந்துருச்சுன்னா கடல்லையே விட்டுடுங்க, ஆமை மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னுமே தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: எளிய மக்களின் குரலாய் வளர்ச்சியின் வழிகாட்டியாய் இதமான இசையாய் நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீத் சார். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்னத்த பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன்.

0: ஸ்கூலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லூரி போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம மட்டும் தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அட ஒரு மொதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஓட்டலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோட டிரைவரு, என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாமல் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக அந்த அலைக்கு இப்படி போட்டு இப்படி தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியாக குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா, அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 4-3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரலை, வாய் உள்ளேருந்து வாந்தியே வரலை. இந்த பித்த வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்தான், வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கன்னு கிடந்தேன். உள்ளுங்க சாப்பிடவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக. சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமலே எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போக என் மாமா போய் என் தாத்தாட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம் விட்டேன் இருக்குல்ல, அவுச்சம்முட்டையாக உப்பு குளிச்சு கொடுப்பா. மொதல் நாள் கல்லு போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பில் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மேலே இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல், 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போதான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. நம்மள பெரும்பாலான மக்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்க தான் இருக்கும். நம்ம வீட்டுல மதிய சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு வச்சா சந்தோஷமா சாப்பிடுறோம். ஆனா அந்த மீன் பிடிக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குதுன்னு நாம யோசிச்சிருக்கோமா? அதிகாலையில 2 மணி 3 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்புற மீனவர்களுக்கு கடல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. வானிலை, அதாவது கிளைமேட் எப்படி மாறும் அப்படின்றதும் தெரியாது. குடும்பத்துக்காக நம்பிக்கையோட படகை எடுத்துட்டு கடலுக்கு போறோம். அப்படிப்பட்ட மீனவர்களோட வாழ்க்கையை பாதுகாக்கணும் தான் வாழ்வாதார திட்டம் அப்படின்ற ஒரு முக்கிய விஷயம் இருக்குது. வாழ்வாதார திட்டம் அதாவது அரசியல் சட்டத்துல 21வது பிரிவுல விரிவா சொல்லிருக்காங்க. நான் உழைக்கிறேன், அந்த உழைப்புல என் குடும்பத்தை கண்ணியமா நடத்துற அளவுக்கு வருமானம் கிடைக்கணும்னு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிற அடிப்படை உரிமை. மீனவர்களுக்கு இது இன்னுமே முக்கியம். ஏன்னா அவங்க டெய்லி சம்பளம் வாங்குற வேலைக்கு போறவங்க இல்ல. கடல் நல்லா இருந்தா வருமானம் நல்லா இருக்கும், கடல் கோபப்பட்டா வருமானமே இருக்காது. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பா மீன் பிடிக்கிற வசதி, நல்ல படகு, பாதுகாப்பு உபகரணங்கள், வானிலை தகவல்கள், அப்புறம் மீனுக்கு நியாயமான விலை, தடை காலத்துல நிதி உதவி, இதெல்லாம் கிடைக்கணும். இதுதான் உண்மையான வாழ்வாதார திட்டம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா மீனவர்கள் மட்டும் இல்ல, நம்மளோட குடும்பமும் இந்த வாழ்வாதாரத்தோட இணைஞ்சிருக்கு. நிறைய பெண்கள் நாம மீன் விக்கிறோம், கருவாடு காய போடுறோம், மீனை ஐஸ்ல ஸ்டோர் பண்றோம். ஏன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும். இதுக்காக குடும்பமா தொழில் பண்றோம். இதனால ஒரு மீனவரோட வருமானம் பாதுகாக்கப்படுதுன்னா ஒரு குடும்பத்தோட எதிர்காலமே பாதுகாக்கப்படுதுன்னு தான் அர்த்தம். அதனாலதான் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. படகு மானியம், வலை வாங்க உதவி, விபத்து காப்பீடு, தடைக்கால நிவாரணம், பெண்களுக்கான சுய தொழில் திட்டங்கள், குளிர்சாதன வசதிகள், மீனை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான சந்தை வசதிகள், இப்படி பல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாழ்வாதார திட்டத்தோட நோக்கம் ஒண்ணுதான், மீனவர்கள் வாழணும், மீனவர்களோட குடும்பம் முன்னேறணும். இதுக்காக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஒவ்வொரு மீனவரோட குடும்பமும் நிம்மதியா பாதுகாப்பா கண்ணியமா வாழ முடியுதா அப்படின்றதுதான் வாழ்வாதார திட்டம். இதுதான் உண்மையான வளர்ச்சி. கடல் நமக்கு சாப்பாடு கொடுக்குது. அந்த கடலை நம்பி வாழுற மனிதர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கடமை. இதற்கான முயற்சியா வாழ்வாதார திட்டம் அப்படின்னு

0: ஹனுமா, உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூர் சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு

0: 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: ரசம்னு சொன்னாலே வீட்டோட ஞாபகம் வந்துடும். அதுவும் காரல் ரசம்னு சொன்னா அதுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்ல? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் இன்னைக்கான நெய்தல் மனம் சொல்ல போறது நான், உங்கள் இனிதா பிரகாசி. வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்குதான்னு எப்படி தெரியும்? அம்மா சாப்பிட கூப்பிடுறதால இல்ல, சமையல் அறையில இருந்து வர்ற அந்த நல்ல வாசனையாலதான். இந்த வாசனை காரல் ரசத்தோட வாசனையா இருந்துச்சுன்னா சாப்பிடாதவங்களுக்கும் பசி வந்துடும். சரி, காரல் ரசம் வைக்கலாமா? வாங்க, முதல்ல ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ற எந்த எண்ணெய் ஆனாலும் சரி, பாத்திரம் சூடானதும் கடுகு போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் வெந்தயம். அது அதிகமா போட்டா ரசம் கசக்கும். அதனால வெந்தயத்து கூட மட்டும் நாம கொஞ்சம் அளவா நடந்துக்கணுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இத வதக்கும் போது வர்ற வாசனை இன்னைக்கு வீட்டுல ஏதோ ஸ்பெஷல்னு தெருவைய சொல்ல வைக்கும். தக்காளி, புளிக்கரைசல், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தேங்காய், பூண்டு, மிளகாய், மிளகு, மல்லி இது கூட அரைச்சு கொதிக்க வைக்கணும். அடுத்ததா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ காரல் மீன். இந்த மீனை குழம்புக்குள்ள போடும் போது ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அடிக்கடி கிளறாதீங்க, இல்லைன்னா மீன் முள்ளு மட்டும்தான் கிடைக்கும். 10 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி விடுங்க, அவ்வளவுதான். வீட்டுல சாப்பாடு மணி அடிச்ச மாதிரி எல்லாரும் பசிச்சாலும் பசிக்கலைனாலும் ஆஜராயிருவோம். எதுக்கு ரசம் குடிக்க? அதுவும் எங்க அப்பா இருக்காங்கல்ல, எனக்கு மீன் வேணாம், ரசம் மட்டும் போதுன்னு சொல்லுவாங்க. 2 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் மீனும் வை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் காரல் ரசம் போற போக்கே தெரியாம போயிரும் வயிற்றுக்குள்ள. குறிப்பா காரல் ரசம் குழந்தை பிறந்தவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிற தன்மை அதிகமா இருக்கிறதால ரசம் குடிச்சா இருமல், சளி எல்லாமே போயிரும். அப்புறம் வாய்வு தொல்லை இருக்காது, உடம்பு ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். காரல் மீன் கிடைச்சா எல்லாரும் வாங்கி ரசம் வச்சு சாப்பிடுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கொஞ்ச காலமா இல்லங்க, கொஞ்ச நாளாவே நம்ம ஊர்ல என்ன கிளைமேட் அப்படின்னு கூட சொல்ல முடியலங்க. அந்த அளவுக்கு மாறிக்கிட்டே வருது வானிலை. தமிழ்நாட்டுல வெயில் என்ன பண்ணும்னு கேட்கவே வேணாம். ஆமாங்க, மார்னிங்ல குட் மார்னிங் சொல்லும், மதியத்துக்கு நான் வந்துட்டேன்னு தலையில ஏறி உட்காந்துக்கிறோம், சாயங்காலம் கொஞ்சம் மனசு மாறி காத்தையும் அனுப்பும், அப்புறம் நைட்டு மழையும் பெய்யும், மறுபடியும் பழைய மாதிரி தாங்க. காலையில அப்படியேதான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரும், இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு. சில நேரம் மழை ஹீரோ மாதிரி கொடை எடுத்துட்டு போனா வராது, கொடை இல்லாம சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு போயிரும். இப்படிதான் சில மாசங்களாவே பூமியில என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கு. மக்களே கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா காலநிலையும் வானிலையும். அட, இதுல என்ன புதுசு? டெய்லி வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, காத்து வீசுது, அதுதானேன்னு நினைக்கிறீங்களா? சொல்றேன், வானிலை வேற, காலநிலை வேற. மக்களே, நாம காலையில எழும்புனதும் அடடா இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதே, இல்லைன்னா இன்னைக்கு மழை பெய்யுதே அப்படின்னு சொல்றதுதான் ஒரு வானிலை. ஆனா ஒரு ஊர்ல பல வருஷங்களா வெயில் எப்படி இருக்குது, காத்து எப்படி வீசுது, இதையெல்லாம் சேர்த்து பாக்குறது தான் காலநிலைன்னு அர்த்தம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பாகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி
3: மனதில் ஒரு தல் தல் தல் தல்.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் நினிதா பிரகாசி. இன்னைக்கு நம்ம பயணம் ரொம்ப அழகான பயணம். தண்ணீரூற்று கிராமத்துல இருந்து தொடங்கி கடலுக்குள்ள நீந்துற காரல் மீன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். கடலுக்கு அடியில பூ மாதிரி இருக்கிற, அதாவது ஃபெதர் ஸ்டார் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா காலநிலைனா என்ன, வானிலைனா என்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காரல் மீனை வச்சு ஒரு சூடான காரல் ரசம் எப்படி மனசையும் வயிற்றையும் நிறைக்குது அப்படின்றதையும் ரசிச்சோம். காரல் மீன்ல என்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடலை நம்பி வாழ்ற மீனவர்களுக்கு ஃபைபர் படகு எவ்வளவு உதவியா இருக்கணும், மீனவர்களோட வாழ்வாதார உரிமை பாதுகாக்கப்பட வேண்டியது ஏன் முக்கியம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு மீனுக்கும் பின்னாடி ஒரு மீனவரோட உழைப்பு இருக்கு. அந்த மீன் வாழ்ற கடலோட ஆரோக்கியமும் இருக்கு, அந்த கடலை காப்பாத்துற பொறுப்பும் இருக்கு. கடல் நல்லா இருந்தா மீனவர் நல்லா இருந்தா மீனும் நல்லா இருக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான நிகழ்ச்சியில சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றது நம்புறேன். மறுபடியும் இன்னொரு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியா இருங்க, புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க, கடலையும் இயற்கையும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் இனிதா பிரகாசி.

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: எளிய மக்களின் குரலாய் வளர்ச்சியின் வழிகாட்டியாய் இதமான இசையாய் நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. இன்னைக்கு நம்ம பேர் நாயகி எழுதின தேவதைகள் தேவை அப்படின்ற கதையை கேட்க இருக்கோம். கதைக்குள்ள நுழைஞ்சிடலாமா? அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ராமதாஸோட கண்கள் சரஸ்வதிய தேடிச்சு. வழக்கமா அவர் உட்கார டேபிள் கிட்ட போய் அப்படியே உட்கார்ந்துட்டார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ராமதாஸ் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கார். அவரோட பையனை பாக்குறதுக்காக அவர் வெளியூருக்கும் போயிருந்தார். முந்தா நாள் ராத்திரி தான் அவர் ஊருக்கே வந்தார். எப்பெல்லாம் ராமதாஸ் வாக்கிங் போறாரோ அது காலையிலயும் சரி சாயந்தரமும் சரி தவறாம அந்த ஹோட்டலுக்கு போறது வழக்கம். சரஸ்வதியோட பரிவான வார்த்தைகளை கேட்காத அந்த நாட்கள் அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. பெரிய இடைவெளியவும் மனசுல ஏற்படுத்துச்சு. எப்பெல்லாம் சரஸ்வதி ராமதாச பாக்குறாங்களோ அப்பெல்லாம் மரியாதை ஒரு துளி கூட குறையாம விழிகள் வெறிய ஒரு புன்னகையோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஐயா எப்படி இருக்கீங்க, உடம்புக்கு இப்ப தேவலையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அனுசரணையா அக்கறையா பேசுவாங்க. சரஸ்வதியோட பரிவு ஈடு இணை இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சரஸ்வதியோட உபசரிப்பு இல்லாம அந்த ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார்றதே அழையா விருந்தாளி போலதான் ராமதாஸ்க்கு இருந்துச்சு. இது என்ன விதமான உணர்வு, ஏன் என்னோட மனசு இவ்வளவு கஷ்டப்படுது? இந்த ஹோட்டல் ஒன்னும் என் சொந்தக்காரவங்க வீடு இல்லையே, சரஸ்வதியும் எந்த வகையிலும் எனக்கு சொந்தம் இல்லையே. ஏதோ தேவைக்கு இங்க வந்து காஃபியும் டிஃபனும் சாப்பிட்டு போக போறேன், அதுவும் இலவசம் இல்ல. காசு கொடுத்துட்டு தான் வெளியிலேயே நான் நகர முடியும். அப்புறம் விருந்தாளின்ற எண்ணத்துக்கே எங்க இடம் இருக்கு? ஒரு பணிப்பெண்ணோட பரிவான புன்னகைக்கும் இதமான 4 வார்த்தைக்கும் இவ்ளோ சக்தி இருக்குமா? இவ்ளோ தூரம் என்ன அதை யோசிக்க வைக்குமா? இன்னைக்கு என் மனசு ஏன் இவ்ளோ வெறுமையா இருக்கு, என்னால சகஜமா கடந்து போக முடியலையே அப்படின்னு ராமதாஸ் பல வார யோசிச்சுட்டு இருக்கும் போது பவ்யமா வந்து டம்ளர்ல தண்ணி ஊத்தி டேபிள்ல வேற ஒரு பொண்ணு வச்சாங்க. ராமதாஸ் சரஸ்வதி தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தார். ஆனா அங்க நடந்ததே வேற. சரஸ்வதிக்கு என்னாச்சு, என்ன இருக்கும் ஏதா இருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன ஜெருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: பாட்டி, உங்க வயசு 60, 16 மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
8: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
9: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
10: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
11: தேவதைகள் தேவை அப்படின்ற கதையை அலைபாயுதை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.
12: அம்மா, இங்க சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணு எங்கம்மா? ஐயா, அந்த அக்கா வேலையை விட்டு நின்னுட்டாங்கய்யா. ஐயையோ, ஏம்மா என்னாச்சு? அந்த பொண்ணு சுத்தியும் முத்தியும் அவசரமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவான குரல்ல, ஐயா அவங்க வேலையை விட்டு நிக்கல, வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, எனக்கு உள்ள நிறைய வேலை கிடக்கு, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவசர அவசரமா அங்கிருந்து போயிட்டாங்க. என்னமோ நடந்திருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, யார்கிட்டயும் கேட்க முடியல, இங்க வேலை பாக்குறவங்களும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கண்டுபிடிக்கிறேன், சரஸ்வதிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற இன்னொருத்தர் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்கிறதுக்காக ராமதாஸோட டேபிளுக்கும் வந்தாரு. சார், என்ன சாப்பிடுறீங்க சார்? ஒரு காஃபிப்பா. சுகர் நார்மலா போடலாங்களா இல்ல தூக்கலா போடலாங்களா, சீனியா நாட்டு சக்கரையா அப்படின்னு அவர் கேக்கும் போது ராமதாஸ்க்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஹோட்டலுக்கு வரும்போது சரஸ்வதியோட உபசரிப்பு இப்படி எல்லாம் இருக்காது. ஒரு கஸ்டமர் ஹோட்டலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி சாப்பிடுவாங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்கன்றத ஆரம்பத்திலேயே சரஸ்வதி நல்லா கணிச்சிருவாங்க. வர்ற எல்லார்கிட்டையும் உரிமையா சொந்தக்காரவங்க போல பழகுவாங்க. இன்னைக்கு இந்த கடையில வேலை பார்க்கிறவர் கேட்ட மாதிரி எப்பவுமே சரஸ்வதி கேட்டதே கிடையாது. தம்பி, எனக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியா போட்டு கொடுப்பா, சுகர் இருக்கு. சரிங்க சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். சரிப்பா. அன்னைக்கான காஃபி நிஜமாலே அவருக்கு சுவை இல்லாம இருந்துச்சு. ரமதாஸ் எந்திரிச்சு போறதுக்கு மனசே இல்லாம கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாரு. ஏதோ ஒரு விதமான வெறுமை. சரஸ்வதிக்கு அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் அவளை வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க? இது நான் தெரிஞ்சே ஆகணும். அவ நிச்சயம் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அப்புறம் ஏன் அவளுக்கு இப்படி நடக்கணும்? பல வார யோசிச்ச ராமதாஸ் நேரா பில் கவுண்டர் கிட்ட போனாரு. பில்லை எழுதி கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு இருந்த முதலாளி கிட்ட போய், ஆ சார் சொல்லுங்க, பில்லு கட்டணுமா? இல்ல சார், ஒன்னு விசாரிக்கணும். இங்க சரஸ்வதினு ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்க, அவங்க எங்க சார் அப்படின்னு ராமதாஸ் கேட்கும் போது அந்த கடை முதலாளி ராமதாஸ ஏற இறங்க பார்த்தாரு. ஏன் அவர் அப்படி பார்த்திருக்கணும்? கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதை நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மெசிலா மேரியம் பேரு, வயசு 52. ஊரு இருந்த ஊர் தான், பிரான்சினார் தான். நான் சின்ன வயசுல நடந்தது சொல்றேன். ஒரு 10 வயசு இருக்கையில இந்த காட்டு வேளாங்கண் இருக்குல்ல தெக்க, அங்கதான் போய் முன்னெல்லாம் அந்த பாரம்பரியம் அங்கதான் இருக்கும். குச்சி கட்டி இருப்பாங்க எல்லாரும், தெரியுதா? கல்லூரிலாம் இருக்காது, வெறும் குச்சி. நாம குச்சி கட்டி தண்ணி ஊத்து, தண்ணிக்கு ஊத்து தோண்டிதான் தண்ணி எல்லாம். நாம சிரட்டையில அள்ளி அள்ளி ஊத்துவோம் தண்ணி. ரொம்ப சிரமந்தான். இங்கே இருந்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற வீட்டுகளுக்கு போவாங்க, அங்கே இருந்துட்டு வருவாங்க. இங்கே வடக்க தெற்க இருந்துட்டு சாமான் தண்ணி விட்டு வாங்கிட்டு மறுபடி போவாங்க. நைட்லாம் விடிய விடிய கழிப்பாங்கயா, இந்த ரால் வேலை நைட்டே வந்துடும். கழிச்சு அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல எல்லாம் இது அப்படித்தான் கஷ்டப்படுங்க ரொம்ப. அதில் தான் அக்கா அந்த வலையை அண்ணங்கார என்னதுன்னா என் தலையில் வச்சு ஏற்றி விட்டு விட்டுட்டான். எல்லாம் செமந்தே தான் கொண்டு போகணும், ஆளுக்கு செமந்து செமந்து கொண்டு போவாங்க. என்னிட்ட எங்கள் அண்ணன் கொடுத்து விட்டுருச்சு. அப்புறம் அழுதுகிட்டு என்ன செய்யறோம், அந்த பாலத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு அக்கா உட்காந்துருக்கேன். கடற்கரையில் இருந்து தூக்கிட்டு வந்து நான் இருந்திருக்கேன் 8 மைல் தூரத்தில். எங்கள் அம்மாவை சொல்லி யாரை சொல்லி எங்கள் அம்மா வர்றாங்க. பாலத்தில் வந்து கிடக்கேன் அக்கா போட்டுட்டு, எங்கள் அம்மா வர்றாங்க அழுதுகிட்டு, எங்கள் அம்மா வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறோம் நாங்கள், தெரியுதா? ரொம்ப கஷ்டம்தான் அந்த தொழில்லாம். வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல இந்த ராலை பிறக்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அணிஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி. ஏன் சார், எதுக்கு கேக்குறீங்க? சரஸ்வதிக்கு நீங்க என்ன உறவு? அப்படி இல்ல சார், நான் போன 2-3 மாசத்துல இருந்து இந்த கடைக்கு தான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன். போன வாரம் வந்திருந்தப்போ அந்த பொண்ணை பார்த்தேன், அப்புறம் வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் ஊருக்கே வந்தேன். அவங்கள காணுமா? பரிவா பாசமா பேசுவாங்க சார், நல்ல பொண்ணு. இந்த வயசான காலத்திலையும் என் மேல பாசமா உரிமையா ஐயா ஐயான்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுவாங்க. உபசரிப்புலாம் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். பாசமா பேசுற பொண்ணு சார். பாசமா பேசுவாளா? நீங்க தான் அப்படி சொல்றீங்க. சொன்ன வேலையை விட்டுட்டு கண்டதையும் பண்ணிட்டு இருந்தா. கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதான் கொஞ்சம் பொறுத்து பார்த்தோம். அதுக்கப்புறமா அவ மாறுற மாதிரி தெரியல, அதான் வேலையை விட்டு எடுத்துட்டோம். சார், அந்த பொண்ணோட அட்ரஸ் கிடைக்குமா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு சார். நீங்க வேற யாருக்கிட்டாச்சும் போய் கேட்டுக்கோங்க. இல்ல சார், ரொம்ப முக்கியமான உதவியாத்தான் கேக்குறேன், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். உங்ககிட்ட எதுவும் அந்த பொண்ணு கடன் வாங்கியிருந்துச்சா? எதுவும் பாக்கி கொடுக்கணுமா என்ன? இல்ல சார், நான் தான் அந்த பொண்ணு கிட்ட நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் பாத்துக்கிறேன் சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அந்த ஹோட்டல விட்டு வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்ததும் கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு மரத்தடியில போய் அப்படியே நின்னுட்டாரு. அந்த ஹோட்டல்ல ராமதாஸ்க்கு தண்ணி கொடுத்தாங்கல்ல ஒரு பொண்ணு, அவங்க திடீர்னு வெளியில வந்து அவர் கையில ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து கையில திணிச்சிட்டு, ஐயா இதுல அந்த பொண்ணோட அட்ரஸ் இருக்கு, போய் பாருங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டா. அட்ரஸையும் பிரிச்சு பார்த்தாரு ராமதாஸ். அவரோட வீட்டுல இருந்து சுமார் 7-8 தெரு தள்ளிதான் அந்த வீட்டோட அட்ரஸ் இருந்துச்சு. கொஞ்ச நிமிஷம் தயக்கங்கள் மறைஞ்சு ஒரு உத்வேகமே ராமதாஸோட மனசுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, நேரா நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான 2 பாடல்கள் நேர் உள்ளங்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
5: No, no, no, no. இல்ல சார்.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒலிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். தெய்வதைகள் தேவை அப்படின்ற கதைய அன்பான நேயர்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ராமதாஸ் மனைவியை எழுந்தவர். பணி ஓய்வுக்கு அப்புறமா உடம்புல தெம்பும் தைரியமும் இருக்கிற வரைக்கும் எங்க கூட வந்து இருங்கப்பா அப்படின்னு சொல்ற புள்ளங்க கிட்ட வீம்போட, நான் கட்டுன வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயும் வந்து யாருக்கும் சுமையாவே இருக்க மாட்டேன்ப்பா, யாருக்கும் நான் தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், யாருக்கு தோணுதோ நேரம் யாருக்கு ஒத்துழைக்குதோ அவங்க வந்து என்ன பாத்துக்கோங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு நான் பாரமாவும் இருக்க மாட்டேன் தொந்தரவாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு வீராப்பா வசனம் பேசிட்டு தனியா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் ராமதாஸ். சில வருஷங்களுக்கு அப்புறமா அவரோட தனிமையில இருந்து கொஞ்சம் தடுமாற்றமும் வந்துச்சு. 6 மாசங்களுக்குள்ள 2 முறை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு. அப்புறம் என்ன, அவரோட வீம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போச்சு. தோணும் போது மட்டும் செய்யற உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தினசரி கடமையா அவருக்கு ஆகி போச்சு. ஆனா அதையும் டயர்டா இருக்கே, இத பண்ணித்தான் ஆகணுமா, உடம்பு வலிக்குதே அப்படி இப்படின்னு சொல்லி சால்ஜாப்பு பண்ணி தள்ளி போட்டுக்கிட்டே போனார். ஒரு கட்டத்துக்கு மேல உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணுன்றதுக்காக காலையிலயும் சாயந்தரமும் வாக்கிங் போக ஆரம்பிச்சாரு. அப்பப்போ அவரோட பையன் வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வந்துருவாரு. சில நாட்கள்ல 10 நாள் கூட பையன் வீட்லயோ பொண்ணு வீட்லயோ போய் தங்கிட்டு வருவாரு. பேர பிள்ளைங்களை பார்த்து அவங்கள அன்போட கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சமா ராமதாஸ்க்கு இல்ல, அது அல்லாதையா இருந்துச்சு. அதுக்காகவே கண்டிப்பா அவங்களோட பையன் வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் போயிருவாரு. நடைப்பயிற்சிய கட்டாயமாக்கிக்கிட்ட பிறகு உடம்போட ஆரோக்கியம் முக்கியம், வயசானதுக்கு அப்புறம் உடம்ப பராமரிக்கணும், ஆரோக்கியமா தன்னை பாத்துக்கணும்ன்ற எண்ணத்துக்காக ராமதாஸ் நடைப்பயிற்சிய கட்டாயமாக்கிக்கிட்டாரு. அப்படி அவர் வாக்கிங் போன டைம்ல தான் அந்த ஹோட்டலுக்கு போறத வழக்கமாக்கினார். எளிமையான காஃபி டீல இருந்து வடநாட்டு மேல் நாட்டு இறக்குமதி பண்டங்கள் வரைக்கும் சகலமும் சுத்தமா கிடைக்கிற ஒரு நல்ல ஹோட்டல் தான் அவர் வழக்கமா போற அந்த ஹோட்டல். நிறைய போக்குவரத்து பயணிகளையும் கார்கள்ல குடும்ப குடும்பமா வரிசை கட்டிக்கிட்டு வர்றவங்களையும் பார்க்கும் போது அந்த ஹோட்டல் அப்படியே கூட்டத்துல நிறைஞ்சு வழியும். உள்ளூர்லயும் சரி வெளியூர்லயும் சரி அந்த ஹோட்டலுக்கு நல்ல மவுஸ், வாடிக்கையாளர்களை அந்த ஹோட்டல் நல்லா கவர்ந்துச்சு. வீட்டு சமையலுக்காகவே அந்த ஹோட்டலுக்கு தினமும் கூட்டம் வரப்போக இருக்கும். நல்ல பிரசித்தியான அந்த ஹோட்டலுக்கு ராமதாஸ் ஐயாவும் வழக்கமான ஒரு கஸ்டமரா மாறி போனார். முதல் முதல்ல அவர் இந்த ஹோட்டலுக்கு போனப்போ டபரா சட்டியில மணக்க மணக்க போட்டு கொடுத்த அந்த ஃபில்டர் காஃபியை தான் குடிச்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட கூடவே வடை பஜ்ஜி பரோட்டான்னு நாக்க சுண்டி இழுக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் வடை சாப்பிட்டாருன்னா இன்னொரு நாள் பஜ்ஜி ஆர்டர் பண்ணுவாரு, அடுத்த நாள் பரோட்டாவும் சால்னாவும் கூட சாப்பிட ஆரம்பிச்சாரு. காலையில சாயந்தரம்னு அவருக்கு என்னென்ன சாப்பிட தோணுதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பாரு. அப்படி அவரு சாப்பிட போயிட்டு இருந்தப்பதான் சரஸ்வதி அறிமுகம் ஆனாங்க. வழக்கம் போல அன்னைக்கு ராமதாஸ் அந்த ஹோட்டலுக்கு போய் காஃபியும் பஜ்ஜியும் ஆர்டர் பண்ணாரு. அவர் ஆர்டரை எடுத்ததே சரஸ்வதி தான். ஏன் தாத்தா இந்த வயசுல பஜ்ஜியை சாப்பிடுறீங்க, எவ்வளவு என்ன இருக்கு தெரியுமா அதுல, உடம்பு ஆரோக்கியத்தோட விளையாடுறீங்களா தாத்தா, அது செமிக்கிறதுக்கு ஓடி ஆடுற வயசு அவங்களுக்கு இருக்கு, அதுக்கு பதிலா நல்லா மெது மெதுன்னு இருக்கிற குழிப்பணியாரத்தை சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும், கார சட்னி தேங்காய் சட்னின்னு 2 வச்சு கொண்டாரு, சாப்பிடுறீங்களா அப்படின்னு உரிமையோட சரஸ்வதி அன்னைக்கு சொல்லும் போது ராமதாஸ் ஐயா அதிர்ந்து போய் அந்த பொண்ணை பார்த்தாரு. 20 வயசு தான் அவங்களுக்கு இருக்கும். புன்னகை மலர்ந்த அழகான முகம், அந்த முகம் அவரோட மனசுல பதிஞ்சு போயிருந்துச்சு. அன்னைக்கு சரஸ்வதி அந்த ஐயா கிட்ட உரிமையோட பேசும்போது ராமதாஸ் ஐயா அதுக்கப்புறம் என்ன சொல்லிருப்பாரு, கதையில என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.

நட்பா இருந்துச்சு, பாசமா இருந்துச்சு, அன்பா அக்கறையா எல்லாவுமா இருந்துச்சு. அந்த உறவு ராமதாஸ் ஐயாக்கு ரொம்ப தேவையும் பட்டுச்சு. தன்னோட சொந்த பேத்தி போல அவரு சரஸ்வதிய பார்க்க ஆரம்பிச்சாரு. பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனதளவுல ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இணக்கமும் ஏற்பட்டுச்சு. அந்த ஹோட்டல்ல சாப்பாடு ஐட்டங்களோட டேஸ்ட பாக்குறத விட சரஸ்வதியோட அன்பான உபசரிப்பு தனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காகவே அந்த ஐயா தினமும் ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சாரு. சரஸ்வதி அவருக்கு எழுதி கொடுத்த உணவு முறை மாற்றங்களால அவரோட உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்பட்டுச்சு. அத ராமதாஸ் ஐயாவால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. வயசான காலத்துல சாப்பாட்டுல புளிய கூடுமான வரைக்கும் தவிர்க்க சொன்ன சரஸ்வதியோட அறிவுரைய தீவிரமா அவரு கடைபிடிக்கவும் ஆரம்பிச்சாரு. நீட்டி மடக்கும் போது கை கால் முட்டுக்கல்ல முன்னாடி இருந்த வழியெல்லாம் கணிசமா ராமதாஸ் ஐயாக்கு குறைஞ்சு போயிருந்துச்சு. தம் மேல அக்கறையோடையும் பாசத்தோடையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண அந்த பொண்ணு இப்போ அந்த ஹோட்டல்ல இல்லாம இருக்கிறத ராமதாஸ் ஐயாவால ஏத்துக்க முடியல. நன்றி உணர்வோட வேகத்துல அவரு சரஸ்வதியோட வீட்டை தேடி போனாரு. அட்ரஸ உறுதிப்படுத்திக்கிட்டு வீட்டு கதவையும் தட்டினாரு. தெரிந்த கதவு வழியா அந்த வீட்டோட ஏழ்மை தெள்ள தெளிவா தெரிஞ்சிச்சு. கதவை திறந்து ராமதாஸ் கிட்ட பேசினது சரஸ்வதியோட அம்மாவா தான் இருக்கணும். முகச்சாட அப்படியே இருந்துச்சு. நீங்க யாருங்க ஐயா, யார பாக்கணும்? அம்மா, என் பேரு ராமதாஸ், இங்க சரஸ்வதி. என் பொண்ணுதாங்க ஐயா, வேலைக்கு போயிருக்கா. நீங்கம்மா? அவ என் பொண்ணு. சரஸ்வதிக்கு தெரிஞ்சவங்களா நீங்க? ஆமாங்கம்மா. உங்க பொண்ணு இப்போ எங்கம்மா வேலை பாக்குறாங்க? இங்கதான் ஐயா, பக்கத்துல ஒரு ஆர்த்தோ கிளினிக் இருக்குல்ல, அங்கதான் வேலைக்கு போறா. ஒரு வாரமா அங்கதான் போயிட்டு இருக்கா. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதுமா. நான் ஊருக்கு போயிட்டு வந்து பாக்கும்போது அவ ஹோட்டல்ல வேலை பாக்கல. முதலாளி கிட்ட கேட்டப்பதான் அவளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டதா சொன்னாரு. அதான் அட்ரஸ வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். சரிமா, நான் கிளம்புறேன். அந்த ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போனோம்? இங்க பக்கத்துல தான் இருக்கு. அப்படியே நேரா போய் லெப்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட போர்டு இருக்கும், அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நன்றிமா. சரஸ்வதிய பார்த்தே தீரணுன்ற வேகம் ராமதாச நல்லா விரட்டுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனாரு. நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வார்டுக்கும் போனாரு. அங்க சரஸ்வதியோட குரல் கேட்டுச்சு. சிகிச்சையில இருக்கிற நோயாளிகள் கூட வந்தவங்க கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு இருந்தாங்க. ரூம் கதவை திறந்துட்டு வெளியில வந்தவங்க அந்த ஐயாவை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சாங்க. வியப்பு மேலிட, தாத்தா எப்படி இருக்கீங்க? இங்க எப்படி தாத்தா வந்தீங்க? உடம்பு நல்லா தானே இருக்கு? பிரச்சனை எதுவும் இல்லையே? நான் சொன்னதெல்லாம் சாப்பிடுறீங்களா? உடம்பு மேல அக்கறையா இருக்கீங்களா? அப்படின்னு பாசத்தோட கேக்கும் போது ராமதாஸ் ஐயாக்கு கண்கள்ல இருந்து கண்ணீரே வந்துருச்சு. அம்மாடி, நான் நல்லா இருக்கேன். ஹோட்டலுக்கு போனேன், உன்னை காணல. வேலையில இருந்து எடுத்துட்டு தான் சொன்னாங்க. மனசு கேக்கலமா, அதான் தேடி வந்தேன். என்னமா சிரிக்கிற? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு உங்க கடை முதலாளி சொன்னாரு. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையம்மா. என்ன ஆச்சு? தாத்தா கிட்ட சொல்லக்கூடாதா? தாத்தா உங்க கூட எப்படி தாத்தா எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு? நான் உங்க வயசுக்கு என்ன பலகாரம்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அதுக்கு பதிலா ஆவியில வேகிற பதார்த்தங்களை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீங்களும் கேட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல தாத்தா, அங்க சாப்பிட வர்றவங்கல்ல 60 வயசு கடந்த எல்லாருக்கும் சொன்னேன். ஏற்கனவே கொழு கொழுன்னு உடல் எடையோட இருக்கிற குழந்தைங்களோட பெத்தவங்க கிட்ட ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட கொடுக்காதீங்க, ஆரோக்கியமா உங்க பிள்ளைங்களை வளங்கன்னு சொன்னேன். அது பிடிக்காத சில பேரு நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போய் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நல்லதுக்கே காலம் இல்லைல்ல, அதான் எனக்கும் நடந்துச்சு. கடை முதலாளி என்ன பண்ணாரு? அப்புறம் என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாரு. என் மேல தப்பா இருக்கு, நல்லது தானே சொன்னேன்.

கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் அணு அணுவா பாத்திருக்கேன். வறுமையில வளர்ந்திருக்கேன். அப்பா இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், உறவுன்றது புனிதமானது. அந்த உறவுல அப்பா அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இல்லாம போனாங்கன்னு வைங்க, அந்த வலிக்கும் வேதனைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகுமா தாத்தா? மன வலியத்தான் தாங்க முடியுமா? அதுக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் முக்கியம்ல. வரவங்கள்ட்ட நல்லது நினைச்சுதான் சொன்னேன். அது ஒரு சிலருக்கு புரிஞ்சிச்சு, ஒரு சிலருக்கு புரியல. அவ்வளவுதான், எது எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. அதை விடுங்க தாத்தா, இங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க வர்ற நோயாளிகளுக்கு என்னால சேவை பண்ண முடியுது. இது ஒரு வகையில எனக்கு திருப்தியா தான் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஏன் சரஸ்வதி கண்ணு, நீ நர்சிங்க படிச்சிருக்க? இல்ல தாத்தா, நான் இங்க உதவியாளரா தான் இருக்கேன். இந்த மாதிரி வேலைக்கு படிப்பை விட அக்கறையும் பாந்தமும் தானே முக்கியம். வாஸ்தவம் தான், நல்ல வேலை பாரு. ஆனா தாத்தா ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியா? சொல்லுங்க தாத்தா. பார்ட் டைம்ல நீ நர்சிங் படிக்கிறதுக்கு தாத்தா உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ற, படிக்கிறியா? பரவாயில்ல தாத்தா, நான் வேலை பார்த்தே பொழைச்சுக்கிறேன். எனக்கு அப்புறம் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவ நல்லா படிக்கட்டும். நான் படிச்சு அதுக்கப்புறம் என் தங்கச்சி படிச்சு. வேணா தாத்தா, இதுக்கப்புறம் நான் படிச்சு வேலைக்கு போய் வேணா வேணா, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்தும் என்ன தூக்கிட்டாங்கன்னு வைங்க, இருக்கவே இருக்க ஒரு முதியோர் இல்லம், அங்க போய் வேலைக்கு சேர்ந்துருவேன். உணவு கட்டுப்பாடு இல்லாதவங்களும் உடல் நலம் பேணாதவங்களும் வயசானதுக்கு அப்புறம் என்ன ஆவாங்க? அவங்கவுங்க குடும்பத்துக்காரங்க அவங்க எல்லாரையும் முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து தானே சேர்க்க போறாங்க. அவங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டா போச்சு. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் நல்லா இருப்பேன். என்னை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோட சரஸ்வதி சொல்லும் போது, தேவதைகளோட தேவை எல்லா இடங்கள்லயும் இருக்குதுன்னு ராமதாஸ் புரிஞ்சுக்கிட்டார். சரஸ்வதி சீக்கிரமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீக்கம் செய்யப்பட வேணும்னு அவரு உள்ளூர வேண்டிக்கிட்டார். வேலையை விட்டு சரஸ்வதியை நிப்பாட்டினாதான் முதியோர் இல்லத்துல போய் அவங்க வேலைக்கு சேருவாங்க. அப்படி அவங்க சேர்ந்தாங்கன்னா சில குடும்பங்களையாச்சும் அவங்க ஒண்ணு சேர்த்தே தீருவாங்கன்ற எண்ணம் ராமதாஸோட மனசுல துளிர் விட்டு போச்சு. கொஞ்ச நேரம் தான் பேத்தி கூட நல்லா பேசிட்டு அவங்களோட போன் நம்பரையும் வாங்கிட்டு ஏதாச்சும் ஆத்திர அவசரம்னா கண்டிப்பா உதவி கேளுமான்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சரஸ்வதி அவங்களோட வேலையில கண்ணா இறங்கிட்டாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.0.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தி, மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாமன் போய் பார்த்தது பாப்பில் செட்டில் ஆகி 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் மல்லிகோட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்க தெற்கு சைடு, மல்லிகோட்டம் தெற்கு சைடு தான் போவோம். கடல் குந்தளிக்காது, அந்த மழையும் காற்றுக்கும் இடியும் ஒரு வளத்தில் உளுந்துட்டு, அது எங்கள் மதினி வளத்தில் எங்கள் மச்சான் மேலே தான் அந்த இடியும் உளுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி உளுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாள் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை பெஞ்சு அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போனதுலுமே எங்களுக்கு 7 நாள் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா, லைட்டு பொறுத்து காண்டா பொறுத்துவோம், இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி ஸ்லோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடித்து 7 நாளாச்சு பசி தாகம் போல சித்துக்கிறது போகும் போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடித்து ஓடணும், பாய் அடித்து ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணியில் கடலில் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளத்தில் ஏறி பாயை இறக்கி எங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில் எங்களை குளுக்கோஸ் பாட்டெல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்தில் ஏற்றி எங்களை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணந்தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்தோம் கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்போல பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணியில் சாமி கும்பிட வந்தவங்க விளையாடி எங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் சரியான சரித்திரம். ரெண்டியா
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very, very good luck, best wishes, God bless, thank you.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மலகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை எஃப்எம் 90.4
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று அங்காடி தெரு மற்றும் தாம் தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெளிக்கான். இப்ப கருவாட்டு வியாபாரம் பாக்குறேன். சின்ன வயசுல 10 வயசுல சவுக்க காட்டுல குடை வச்சு தண்ணி அடி ஊத்துனேன். அதுக்கு முன்னால கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கள்ளிச்சம்புக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல்லு, 100 ரூபா. அந்த அதெல்லாம் கள்ளிச்சம்பு நேரமா சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சேர்ப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நாலு 60 கல்லு 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போயினா 1 கட்டு 40 ரூபா. அதை விட்டு சாப்பிட்டோம். அதை விட்டு தின்னோம். விறகு உரிப்போம். விறகு உரிச்சு அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம். செய்ய வெடிப்பு வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுன்னா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தக்கி பாவாடை சட்டை எடுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிரமும் மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த குழந்தை இருப்பாது. அப்படியே மரம் வந்து செத்து அங்கே தோளில் போட்டு கம்பு ஓட்டு தூக்கிட்டு வரணும். தொத்தி ஓட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு வந்து கோயில், நம்ம சஞ்சயபுர கோயில் இருக்குல்ல பழைய கோயில், அதை தூக்கிட்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு வர வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்கெல்லாம். அந்த விபத்து நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். எனக்கு ஒரு விபத்து நடந்ததுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு நோக்கிட்டு மூக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் போய் சவுக்க கடலாம் போய் போக முடியாது. மருவா கால் வழி தான். அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ளாடுறதுல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியது. கரியா நன்றி, ஐயா நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: Yeah.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் MP அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர், அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர், அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்க?

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று அங்காடி தெரு மற்றும் தாம் தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அங்காடித்தெரு மற்றும் தாம்தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அங்காடி தெரு மற்றும் தாம்தூம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: கருங்காலி நாயே, நீயே தெருக்கிட்டே எவ்வளவு பண்டில தூக்க வச்சு தூக்க வச்சு எங்க கழுத்தை உடைச்சிருப்ப. ஒரே பண்டில உன் கழுத்தை உடைச்சாமலே பக்கம்ல ஒரே போடு
3: மாப்பிள்ள கலக்கிட்டல.

0: மாதிரி அவனை நோஸ் கட் பண்ணிட்டாம்ல.
1: இல்ல அவன் நோஸையே காலி பண்ணிட்டாம்ல.
0: கை கூடல மாறி.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
0: அதனால நாம எல்லாரும் சேர்ந்து ஆரிமுத்துக்கு மூக்கோட சாண்டு பட்டம் கொடுப்போம்.
3: மூக்கோட
0: சாவாங்க. மூக்கோட சாவாங்க. மூக்கோட சாவாங்க.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை FM 90.4
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. நமது

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது, அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுவலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, எங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறுவலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி பிடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆசையிலே காக்கையடா, அலைவதிலே கழுதையடா, காசில்லாத வேளையிலே கடவுளுக்கே பூதையடா. தந்திரத்தில் நரிகளடா, தன்னலத்தில் புலிகளடா, அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா.

பாதிவாயிருக்கும் முழநீளம் நாக்கிருக்கும் முதுகிலே கண்ணிருக்கும் மூளையிலே மண்ணிருக்கும்.

மறையாத நோயிருக்கும் வனத்திலே விட்டுவிட்டால் மிருகமெல்லாம் வரவேற்கும். வனத்திலே விடுவதற்கு வால் மட்டும் இல்லையடா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நீயே சொல்லு.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் மாமன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பலில் வேலை வந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன்பிடி தொழில். அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட்டு அப்படின்ட்டு, அது ஒன்று, அதை அதை சேர்த்தா 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும் வெளியே போவோம், அந்த மாதிரி பாடுவாங்க. 4 மடியும் ஒரே ட்ராவலிங், அதுக்கு வந்து 4 ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளில விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல் எப்படின்னா, மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இங்கே இருந்து போனால் கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடு, அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில், ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணிங் கொடுத்தா ஓடுவோம். ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணிங் முடிஞ்சக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன். ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறத ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா, குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம். 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா, 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: பச்சை மரம் 1, இச்சை கிளி 2.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த

0: அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்கவிழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சிக்கு என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவோ, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவோ, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவோ.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி.

0: உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா.

பேச்சு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா வாழ்வது பொறுக்காது வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா வாழ்வது பொறுக்காது வாடகை சோபா

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை FM 90.4.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீடல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வள்ளம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பி தான் போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போன வள்ளம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்தை 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவனுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேட தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் வரலாம், இன்னும் 2 அண்ணன் போச்சு. அதுக்கு பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களுக்கும் தெரியல. அது பின்னாடி ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ள இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ள இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதித்தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுவாங்கிறவங்க உதவி பண்ணி பாதித்தூரம் ஓடி கொடி நட்டி தான் அப்புறம் வல்லாந்து கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு 4வது நாள் ஆயிட்டு. 4வது நாள் தான் கரை கொண்டு தான் வளர்த்தேன். கச்சதில் ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல் கேன் மட்டும் மிதப்பாக கிடந்திருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பனங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள பனையில் உள்ள பனையில் அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து ஏதிருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை ஸ்லோனுங்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடுற சாமான் கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யலை, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடல் மேலே பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் சொல்லிட்டு வளர்த்த கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளர்த்த விலங்கு எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கிடந்ததுக்கும் அப்போ அப்போ எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர் ஒரு சூழ்நிலையில் கடல் மேலே ஏடா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இளைய நிலா பொழிகிறதே.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சு விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீத் சார். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்னத்த பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல் போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது அடா வரணும். மொதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஓடலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோட டிரைவர். என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாம மட்டும் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு போட்டு தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரலை, வாய் உள்ளேருந்து வாந்தியே வரலை. இந்த பித்தை வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர் செஞ்சுருவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்தான். வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கன்னு கிடந்தேன். உள்ள சாப்பிடவே இல்லை. நீ ஃபுல்லாக சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமல் எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போக என் மாமா போய் என் தாத்தாட சொன்னேன். ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம் விட்டே இருக்கல, அவுச்ச முட்டையாக உப்பு குளிச்சு கொடுப்பேன். மொதல் நாள் கல் போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மலை இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடலும் 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துகிட்டே தான் இருந்தேன். கண்ணி வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை. அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசி தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையில் எடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
3: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.